0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மணித்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. அரசாங்க நாட்டின் ஜனநாயக முறையையும் எதிர்க்கட்சியையும் அடக்கும் செயற்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார். உயர் நீதிமன்றத்தால் வெளிநாட்டிற்கு பயண தடை விதிப்பதற்கு முன்னரே முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளமை தெரிய வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 81st வருடாந்த கூட்டத்தொடரில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களை வழிநடத்துவதற்காக மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கட்டமைப்புக்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. ஹேர்மஸ் நீரிணையை சுற்றியுள்ள கப்பல்கள் மீது தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கண்டித்து எதிர்வரும் 12th சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படவுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 31st முதல் செப்டம்பர் மாதம் 3rd வரையிலான காலப்பகுதியில் தினசரி மின்சார தேவை குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. டெல்லியில் 5-மாடி மாணவர் விடுதி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இருவர் கவலைக்கிடமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் பல மாணவர்கள் சிக்கியிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. ரோயல் கெனேடியன் ஏர்ஃபோர்ஸ் சினோபேர்ட்ஸ் குழுவின் டொரண்டோ விமான சாகச காட்சிகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளன. இதன் பின்னர் டொரண்டோவில் சினோபேர்ட்ஸின் விமான காட்சிகள் 2030களில் தான் மீண்டும் நடைபெறும். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவின் புதிய இராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காவ் மற்றும் ஜெரார்ட் குன்வெர் ஆகியோர் உக்ரைன் தலைநகர் ஜீன் சென்றடைந்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாப் பிளாக்மேன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று 2 நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என கண்டித்து எதிர்வரும் 12th சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படவுள்ளது. இந்தியாவின் தற்பொழுதைய பொருளாதார வளர்ச்சியை சிலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கனடாவின் கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மின்சார தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் கேப் பிரின்சன் தீவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கே ஈரானில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று வெடித்ததில் குறைந்தது 10 உயிரிழந்துள்ளனர்.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 21 காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 14 நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் புதன்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: சுவையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664-6642-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு அழகிய காடு ஒன்று இருக்குமா. அந்த காட்டில் ஒரு குருவியும் ஒரு முயலும் நண்பர்களாக இருப்பார்களாம். இந்த குருவி வந்து இந்த முயலுக்கு பழங்கள் உணவுகள் என்று இங்கெல்லாம் சென்று எடுத்து கொண்டு வந்து கொடுக்குமா. இப்படியே காலப்போக்கில் ஒரு நாள் பார்த்தால் இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்களாம். ஒரு நாள் இந்த முயலை காணவில்லையா. ஒரு நாள், இரண்டு நாள், இப்படியே ஒரு வாரம் ஆகிவிட்டதாம். இந்த குருவியால் அந்த முயலை காணவில்லை என்று மிகவும் சோகமாக இருந்ததாம். அது இது எங்கேயாவது மாறியாவது எங்கேயாவது போயிருக்கும் என்று தேடி இந்த முயலை தேடி அலைய தொடங்கிதான். அப்பொழுது இது சாப்பிடவும் இல்லையாம், தண்ணி எல்லாம் குடிக்கவே இல்லையாம், இது களைப்பாக இருந்ததாம். ஒரு கட்டத்தில் அது ஒரு கிழமை தாண்டி அந்த முயலை கண்டுபிடித்து விட்டதாம். அந்த முயல் தன்னுடைய இன்னொரு முயலுடன் இருந்ததை அந்த குருவி பார்த்து விட்டது. அப்போ நேரடியாக போய் அந்த குருவி அந்த முயலிடம் அந்த குருவி கேட்டதாம், என்ன நண்ப, உன்னை நான் காணாமல் தேடிக்கொண்டிருக்கிறேன், எங்கே இருக்கிறாய், என்ன நடந்தது? அப்பொழுது அந்த குருவி அந்த முயல் சொல்லிச்சாம், நான் உணவு தேடி வந்தேன், அப்பொழுது வழி தவறி வந்துவிட்டேன். இந்த நண்பனை பார்த்தேன், இந்த நண்பன் தான் எனக்கு உணவுகள் பழங்கள் எல்லாம் தந்து உதவி செய்தார் என்று சொல்லித்தான். அப்படியா, அப்போ வா, நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு போகலாம் என்று அந்த குருவி கூப்பிட்டுதான். அப்பொழுது அந்த முயல் சொல்லிச்சாம், இல்லை இல்லை, நான் இனி அங்கே வரவில்லை, நான் இந்த நண்பன் கூட தான் இருக்கப் போகின்றேன். இதை கேட்டு அந்த குருவி மிகவும் மனம் பறந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்ததாம். வந்தது பலதுமாக ஜோசித்துதாம். இந்த குருவியை இந்த முயலை தன்னுடைய இடத்துக்கு எப்படியாவது கூட்டி வர வேண்டும் என ஜோசித்துதான். அந்த நேரம் பார்த்தால் அந்த வழியாக ஒரு மான் ஒன்று வந்ததாம். அந்த மான் வந்து இந்த குருவியிடம் கேட்டதாம், நீ என்ன மிகவும் சோகமாக இருக்கிறாய், என்ன ஆகிவிட்டது, எங்கே உனது நண்பனை காணவில்லை என்று, நண்பனான முயலை காணவில்லை என்று. அதற்கு இந்த குருவி நடந்த எல்லா கதைகளையும் கூறித்தான். இதை கேட்டு அந்த மான் அந்த குருவிக்கு என்ன பதில் கூறியிருக்கு. உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளலாம் மட்டு மணி வரை. இல்லை, எனக்கு கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு பாடல் மட்டும் வேண்டுமென்றாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-6-4-4-6-2-2-2.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் ஹரிஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், ஹரிஷ் ஜெயராஜ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஜெய், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க? நல்லதே கேட்டு மகளுங்கள், நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: ஊமை ஒளிகள் திரைப்படத்திலிருந்து சுரேந்தர் மற்றும் சசிரேகா குரலில்

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: என்ன
3: பாடல் தெரிவு? நீங்க கதைப்பது வடிவாக விளங்கவில்லை. சொல்லுங்க. அந்த பாடல் ராஜி ராஜியா இல்லடி வாஜி வாஜியா? நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் மாதுஸ்ரீயின் குரலில்.

0: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்க மடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி மாசிஸ்டர்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க தாவா?
2: நான் வாக்கிங் சிஸ்டர், நான் வாக்கிங் வாக்கிங்.
1: நல்லது, சொல்லுங்க என்ன பாடல் தெரிவு?
2: பழைய பாட்டு உண்டு கேட்பாண்டே. சிஎம் சாங்க பழைய பாட்டு கேட்பேன். சிந்தமிப்பு ஆடும் சந்தன காத்தே தேவி வந்தது. இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம் பொண்ணு அந்த ராஜி இந்தியா மோனி சைடன் செப்பது இந்தியால இருந்து பாட்டுக்காரர் வந்து நான் ஹிந்தி பாட்டு பாடிவிட்டேன்.
1: நல்லது, இந்த பாடல் உங்களுடைய பாடல் வருகிறது கேட்டு மகளிங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி. TMS மேடம் சுசீலாவின் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நான் சிவன் காயக்ரன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கேன், நன்றி.
2: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு அந்த ஐ படத்துல இருந்து பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் அந்த பாட்டு. இனி பூக்கள் பூக்கள் இதெல்லாம் ஓய்வெடுக்கிற டைம் தானே அப்ப.
2: ஆமா, சங்கருடைய ஐ திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் கேட்டு மகிழுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில், மதன் காக்கியினுடைய வரிகளில், ஹரிச்சரண் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அதாவது, ஒரு காட்டில், ஒரு அழகிய காட்டில் வந்து ஒரு குருவியும் ஒரு முயலும் நல்ல நண்பர்களாக இருந்தார்களாம். அந்த நேரத்தில் அந்த குருவி வந்து எல்லா இடமும் பறந்து திரிந்து இந்த முயலுக்காக நிறைய பழங்கள், நிறைய உணவுகள் கொண்டு வந்து கொடுக்குமா. காலப்போக்கில் ஒரு நாள் இந்த முயலை வந்து காணவில்லையா. அது ஒரு நாளாகி, 2 நாட்களாகி, 1 வாரமாகிவிட்டதாம் அந்த முயலை காணவில்லையா. இந்த குருவி மிகவும் சோர்வாக, இதை காணவில்லை என்றே மிகவும் வருத்தமாக இருந்ததாம். இதை தேடி, இது எங்கு சென்றிருக்கும், வழி மாறி போயிருக்குமா என்று இதை தேடி அலைய ஆரம்பித்ததாம். அந்த நேரத்தில் அந்த குருவி சாப்பிடவும் இல்லையாம், தண்ணீர் குடிக்கவும் இல்லையாம், அந்த

0: இந்த முயலை தன்னிடம் கூட்டி வர வேண்டும் என்று அது யோசித்துதான். அந்த பொழுதில் பார்த்தா அந்த வழியாக ஒரு மான் வந்ததாம். அந்த மான் வந்து இந்த குருவியிடம் கேட்டுதாம், ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறாய், என்ன ஆகிவிட்டது, எங்கே உனது நண்பனான முயலை காணவில்லை என்று. அதற்கு இந்த குருவியும் நடந்த எல்லா விடயங்களையும் கூறித்தார். அதை கேட்டு அந்த மான் வந்து இந்த குருவிக்கு என்ன பதில் கூறியிருக்கும் என்று கேட்டேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அந்த மான் என்ன கூறிச்சென்றால், அந்த குருவிக்கு, நீ போய் கூப்பிடுறதா இருந்தால் கூப்பிட்டுக்கோ, ஆனால் நீ தான் அதற்கு மேலே நிஜமாகவே நீ அன்பு வைத்திருக்கிறாய், ஆனால் அது உண்மையில நிஜமாக அன்பு வைத்திருந்தால் உன்னை விட்டு அது போயிருக்குமா என்று கேட்டுதான். உன்னை விட்டுட்டு அது போயிருக்கண்டா, உண்மையில அதுக்கு அன்பு இல்லை தானே, அன்பு இல்லை என்று தானே அர்த்தம் என்று கேட்டுதான். நீ ஏன் அப்படி அன்பு இல்லாதவர்களை நீ ஏன் வற்புறுத்தி அவர்களை உன் கூட வச்சிருக்க வேணும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் என்றே கேட்டுதான். இதை கேட்ட உடனே அந்த குருவியும் ஜோசிச்சுதான், ஆமாம், நான் தானே அன்பு வைத்திருந்த அதை தேடி எல்லாம் அலைந்தேன், ஆனால் அதை என்னை தேடவில்லையே, என் மேல் அதற்கு அன்பு இல்லையே, அதை நானே திருப்பி என் கூட வலுக்கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நினைத்து போட்டு சொச்சாம், இனி நான் அதன் மேல் அன்பு வைக்கக்கூடாது, அதை நான் தேடி போகக்கூடாது என்று நினைத்து விட்டு அதை என்ன செய்தான், அந்த காட்டிலேயே சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சுதான். அது மற்ற தன்னுடைய மற்ற பறவைகளுடன் நல்ல நட்புறவு கொள்ள ஆரம்பிச்சுதான். அதுக்கு பிறகு அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுதான். இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்றால், விலகி சென்றவர்களை தேடி நாங்கள் அவர்களை தேடி நாங்கள் ஓடக்கூடாது. உங்களுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களை விட்டு போக மாட்டார்கள். ஒரு பிரிவு வந்து ஒரு இழப்பு அல்ல, அந்த பிரிவு வந்து நம் வாழ்க்கைக்கான மாற்றமாக மாறும். இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கப்பெற்றதும் அதனை உடனடியாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் அசீர் ஏஆர் விமான நிறுவனம் ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பித்து தீர்மானித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியின் பெயர் மற்றும் எதிர்கால அரசியல் திட்டம் செப்டம்பர் 9 நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் மக்களின் மகிழ்ச்சி அளவு கடந்த ஆண்டை விட சற்று அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. லீஜர் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2024 ஆய்வின்படி கனடாவின் தேசிய சராசரி மகிழ்ச்சி குறியீடு 100.5 பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு 68.7 இருந்தது. நாடுகளின் உண்மையான ஒப்பீட்டு அளவிற்கு துல்லியமாக வெளிப்படுத்தும் வகையில் உலக வரைபட முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொதுசபை நிறைவேற்றியுள்ளது. அரசாங்கம் நாட்டின் ஜனநாயக முறையையும் எதிர்கட்சியின் அடக்கும் செயற்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார். உயர் நீதிமன்றத்தால் வெளிநாட்டு பயண தடை

0: அறிஞரை முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளமை தெரிய வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 81வது வரலாந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களை வழிநடத்துவதற்காக மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கட்டமைப்புக்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. ஹெர்மோஸ் நீரிணையை சுற்றியுள்ள கப்பல்கள் மீது தாக்குதல்களை இடம்பெற்றுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கண்டித்து எதிர்வரும் 12ஆம் தேதி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் தினசரி மின்சார தேவை குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. டெல்லியில் 5 மாடி மாணவர் விடுதி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இருவர் கவலைக்கிடமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்குள் பல மாணவர்கள் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ராயல் கனேடியன் ஏர்ஃபோர்ஸ் சினோபேர்ட்ஸ் குழுவின் டொரண்டோ விமான சாகச காட்சிகள் இன்றுடன் நிறைவு பெறுகின்றன. இதன் பின்னர் டொரண்டோவில் சினோபேர்ட்ஸ் விமான காட்சிகள் 2030க்குள் மீண்டும் நடைபெறும். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவின் புதிய இராஜாந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரட் குன்வர் ஆகியோர் உக்ரைன் தலைநகர் கீவ் சென்றடைந்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் போப் பிளேக்மேன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என கண்டித்து எதிர்வரும் 12ஆம் தேதி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்தியாவின் தற்பொழுதைய பொருளாதார வளர்ச்சியை சிலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கனடாவின் கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மின்சார தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் கேப் பிரின்டன் தீவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு ஈரானில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லொரியொன்று வெடித்ததில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 20 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் வரம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: ஒரு சிறு கவிதை காலமும் கதை சொல்லும் அந்த தலைப்பின் கீழ் நாம் கடந்து வந்த பாதைகளை பற்றி, சிரித்த நாட்களை பற்றி, கண்ணீர் மறைத்த இரவுகளை பற்றி, நேற்று நம்மை காயப்படுத்தியவர்களை இன்று ஒரு நினைவாக போனவர்கள், நாம் இழந்த சில உறவுகள் நமக்கு வாழ்க்கையை கற்று பாடமாகும். நாம் கடந்து வந்த பாதைகளை பற்றி, சிரித்த நாட்களை பற்றி, கண்ணீர் மறைத்த இரவுகளை பற்றி, நேற்று நம்மை காயப்படுத்தியவர்கள் இன்று ஒரு நினைவாகி போனார்கள், நாம் இழந்த சில உறவுகள் நமக்கு வாழ்க்கையை கட்டுத்தரும் பாடமாக்கினார்கள். மாறாதது எதுவுமில்லை, மாறாமல் இருப்பது நினைவுகள் மட்டுமே. மாறாதது எதுவுமில்லை, மாறாமல் இருப்பது நினைவுகள் மட்டுமே. சில கதைகளுக்கு முடிவிருக்கும், சில கதைகளுக்கு முடிவிருக்கும். சில கதைகள் முடிந்த பின்னும் மனதில் வாழும், சில கதைகள் முடிந்த பின்னும் மனதில் வாழும். நாம் மறைந்து விட்டோம், நாம் மறந்து விட்டோம் என்று நினைத்தாலும் காலம் அதை மீண்டும் நினைவூட்டும். நாம் மறைந்து விட்டோம், நாம் மறந்து விட்டோம் என்று நினைத்தாலும் காலம் அதை மீண்டும் நினைவூட்டும். நாம் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளையும், நாம் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளையும், நாம் வாழாமல் போன தருணங்களையும் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் வாழ்க்கையை ஒரு அழகான கதை என்று காலமும் நமக்கு கற்றுத்தரும். ஒரு நாள் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையை ஒரு அழகான கதை என்று காலமும் நமக்கு கற்றுத்தரும்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753
1: இதயராகம் நிகழ்ச்சியில் கவிதையோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மாதிரியா இருக்கிறோம். நீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்க எங்களுடைய கவிதையை பார்க்கலாம், சொல்லுங்கள்.
2: தனிமை எப்படி கொடுமையோ, நீலாத இரவும் கொடுமையிலும் கொடுமை. காதல் செய்யும் போது இருந்த அந்த அன்பும் அரவணைப்பும் சாகும் வரை உண்மையில் இருக்கும். உன்னை எண்ணி அழுது அழுது எனது கண்களில் கண்ணீர் வட்டிவிட்டது. உனக்காக ஒரு துளி கண்ணீரும் இப்போது இல்லை கண்மணியே. உன் மடி போதும் என் ஆயுள் கூடும் அடி. எப்படி இருந்தாலும், நம் ஒன்றாக இருந்தாலோ அல்லது பிரிந்து இருந்தாலும், நமது காதல் கடைசி மூச்சுள்ள வரை வாழும். காதல் காமம் இரண்டையும் பெற்றுவிட்டேன். உனது இதயத்தில் எனக்கு ஒரு தனி இடமும் தந்தாய். உயிருள்ள வரை உனக்கும் நம் காதலுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் கண்மணியே. உனது அன்புக்காக உலகத்தில் உள்ள எந்த சவாலையும் தவறையும் சந்திக்க தயாராகவே உள்ளேன். கடவுள் நம் காதலை ஆழம் கடவுளுக்கும் நம் காதலின் ஆழம் புரியும். நம்மை பிடித்து செய்தார்களோ அவர்களுக்கு கர்ம வினை தன் கடமையை செய்யும். அவ்வளவுதான்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி.
1: அழகான கவிதை, வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரிவு?
2: ஈரமான ரோயாவே திரைப்படத்தில் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு.
1: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, ஜேசுதாஸ் ஜானகி பாடிய பாடல்.
2: ஆமா,
1: கேட்டு மகளுங்க. நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராய், நான் மதன் கலக்கின்றேன். நல்ல இருக்கீங்களே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்றேனே,
1: சொல்லுங்க.
2: ஒளியாக வந்து, ஒளியாக கண்ணுக்குள் வந்து, இதயத்தில் ஒரு ஓரமாக ஒளிந்து கொண்டாள். துறை போல வளைந்த நெற்றியில் நிறைவாக வந்து அன்பை விதைத்து விட்டு அறுவடை நாளுக்காய் காத்திருக்கும் ஆனந்தத்தை தந்தாள். உயிரை உரசும் அவள் பாசம் பாறைகளை தாண்டியோடும் நதியாக இதயத்துக்குள் விழுந்து அவள் பேரை சொல்லி தினமும் ஓடுவாள். கனவிலே வானவில் வர்ணமாக காதலை அழகாக வளைத்து இதயத்தை நிரப்பும் குருதியை உடம்புக்குள் செலுத்தி அங்கங்கே அன்பை அழகாக உள்ளரிக்க வைப்பாள். வெள்ளமாக வந்து வெள்ளமாக விழுந்தாள் அவள் வாழ்க்கையில். அன்பை அன்புக்காக ஏங்கும் இதயம் இங்கே. அந்த அவள்தான்
1: அவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். வாழ்த்து கலங்களுடைய கவிதைக்கு.
2: உயிரே உயிர் அந்த பாடகம்.
1: ஆமா, பொம்பை திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகளிங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரல்.

0: என்னமானில சுமதியின் வெட்டிங் வருதுல்லே
1: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றப்ப
0: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்
1: வேற எங்க அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன் அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில் டிக்ஸியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052
3: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
4: வணக்கம் ரஜினா சிவன்
3: எப்படி இருக்கிறீங்க
4: நல்ல மகிழ்ச்சியா இருக்க நீங்க
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன் நன்றி
4: நன்றி
3: உங்களுடைய கவிதையை சொல்லுங்கள் கேட்போம்
4: கவிதையில ஒரு கதை சொல்றேன்
3: சொல்லுங்க
4: ஒரு காலகட்டத்தில் என் பிள்ளைகளை கூட என் தயவின்றி நடக்க கற்றுக்கொண்டார்கள் ஆனால் என் மனைவியோ இன்னமும் என் கைப்பிடித்து நடக்கத்தான் ஆசைப்படுகிறாள்
3: இவ்வளவுதான் ஆனால் அந்த கதை வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான கதை
4: நன்றி
3: வாழ்த்து
4: வந்து ஒரு பாட்டு அப்படியே அப்படியே போயிடும் அது அதுதான் இந்த விருப்பம் இது நான் நினைச்சு இதை வந்து எனக்கு அந்த பாட்டு வந்து வியட்நாம் வீட்டு படத்துல இருந்து உன் கண் இன்னி பணிந்தால் என்ன
3: பாடல் கேட்டு மகிழுங்கள் நன்றி
4: நன்றி நன்றி
3: நன்றி

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: இதே ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் பிரதி செல்வி,
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லதமா இருக்கிறேன், நன்றி. நீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்கலாம். சொல்லுங்க.
5: வானவெளி 7 நிறங்கள் வண்ணங்கள் கண்டேன், காண மயிலாடும் களியாட்டம் கண்டேன். வானவெளி 7 வண்ணங்கள் கண்டேன், காண மயிலாடும் களியாட்டம் கண்டேன். கோகுலத்தின் மாய குழலிசை கேட்டேன், குழந்தை போல் உள்ளம் துள்ளவம் கண்டேன். வாழ்க்கையின் பாதை வளைந்ததை கண்டேன், வளைந்தெங்கு ஓடும் நதியினையும் கண்டேன். வாழ்வின் பொருள் இதுதான் என்றேன், வாழ்ந்தான் பார்க்கும் என வலிமை கொண்டேன். வாழ்க்கை பாதை வளைந்தட கண்டேன், வளைந்து ஓடும் நதியினை கண்டேன். வாழ்வின் பொருள் இதுதான் என்றேன், வாழ்ந்துதான் பார்க்கும் என வலிமை கொண்டேன். மனதால் வாழும் வாழ்க்கையை தொலைத்தேன், மறுபாய் வாழவும் கற்றுக்கொண்டேன். குணமாய் பேசும் கூட்டத்தின் உள்ளே குள்ளமாக நதியும் கூடிடக் கண்டேன். பொதுவாக ஒன்றும் கண்டிட மாட்டேன், பொள்ளாரை கண்டால் நெருங்கவும் மாட்டேன். போகிற போக்கில் வாழ்க்கையை முடித்து போய்விடும் என் ஆசையை பொத்தியும் வைத்தேன். தளிர் நடை கடந்து தளர் நடை கண்டேன், தளிர் நடை கடந்து தளர் நடை கண்டேன். முதுமை என்னை மூழ்கிடவும் கண்டேன். வானவில்லின் வண்ணங்களின் விழிமூடி கண்டேன், கோவலத்தின் நோசை வகு தொலைவிலே கேட்டேன். வானவில்லின் வண்ணங்களை விழிமூடியே கண்டேன், கோவலத்தின் நோசை வகு தொலைவிலே கேட்டேன். வாழ்ந்ததன் வாழ்க்கையை அசை போட்டு கொண்டேன். வானவன் வந்து அழைத்தத நானும் வாசல் கட்டிலில் வானம் பார்த்து கிடந்தேன். வானவன் வந்து அழைத்திடவே நானும் வாசல் கட்டில் வானம் பார்த்து கிடந்தேன். நன்றி.
4: ஆஹா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
5: நன்றி.
4: வானவில் இருக்கிற 7 கலர் மாதிரி எங்களுடைய கவிதையும் அவ்வளவு அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள்,
5: நன்றி.
4: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
5: எனக்கு ரோஜா படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை,
4: சிறகடிக்க ஆசை. ஆமா, நல்ல பாடல் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
5: நன்றி, நன்றி.
4: இந்த பாடல் ரோஜா திரைப்படத்தின் ரகுமானினுடைய இசையமைப்பு, வைரமுத்துவினுடைய வரிகளில் மின்மினி மற்றும் ரகுமானின் குரலில்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: இதயரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அழகாக ஒரு வரியில சொன்னார், இப்பவும் உங்களோட காதலோ துணையோ ஆரையுமே விட்டு கொடுக்க கூடாது, அதற்காக அவருக்கு சிறந்த ஆழ்த்து மனங்கள், அந்த பொண்ணை உயர்வாக அமைத்தாரு. அதே போல நான் வந்து என்னுடைய அம்மா உட்பட உலகத்து பெண்கள் என்ற மகத்துவத்தை கவிதையா சொல்ல போறேன். பொன்னவளின் மென்மை சொல்றேன்
1: சொல்லுங்க.
2: பொன்னவளின் மென்மையும் அவளது இயல்பும் என்னவென்று அன்போடும் அழகோடும் என குணத்திய என் தாயே, புண்ணியத்தின் திருவுருவமாய் நான் தவம் செய்யாமலே என் வாழ்வில் வரமாய் வந்த தாயே, உன் திருப்பாதங்களை என் இதயத்தால் தொட்டு இறைவனாய் வணங்குகிறேன். உன் கருவறை துகிரில் உயிராய் மலர்ந்ததால் தானே இன்று இந்த மண்ணில் நான் மூச்சு விடுகிறேன். உன் தாய்மைக்கு தலைவணங்கி நன்றி கூறும் இந்த வேளையில் உன் பிள்ளையாய் நான் பெண்மையின் பெருமையை என் கவியால் வடிக்க தவிக்கிறேன். தாயே, எனக்கு வாழ்வு தந்தது நீயே, வார்த்தைகளையும் வரமாய்த்தா. தாயே, எனக்கு வாழ்வு தந்த நீயே, வார்த்தைகளையும் வரமாய்த்தா. உன்னிடம் கண்ட தாய்மையின் அன்பையும் அதன் புனித தன்மையையும் அன்பின் திருவுருவமாய் தாய்மையின் வடிவமாய் இன்று ஒவ்வொரு பெண்ணிடமும் காண்கின்றேன். பெண்ணவளை ஒரு பெண்ணாக மட்டும் பார்க்காமல் உயர்ந்த பீடத்தில் வைத்து உன்னையும் உலகத்து பெண்களின் சிறப்பையும் உன்னிடம் கற்ற அந்த பார்வையால் தான் என் கவியாய் வடிக்கிறேன். கண்டு சிரித்து மகிழ்வாய் தாயே, உன்னோடு உலகத்து பொன்மையை போற்றுமேன் கவிதை. மண்ணில் பூத்த மலரின் மென்மையும் விண்ணிலொடுகின் நிலவின் குளிர்ச்சியும் இயற்கை அன்னை வாரி வழங்கிய இறைவனின் தூய படைப்பு நீ பொன்னே. உன் இதழ்களில் பூக்கும் புன்னகை மலர்ந்த ரோஜாவின் இதழ்களை விட அழகானது, ஆனால் அந்த ஒற்றை புன்னகைக்கு பின்னால் நீ மறைத்து வைத்திருக்கும் வலிகள் எத்தனை. அனைத்தையும் தாங்கியே புன்னகைக்கு முன் நெஞ்சம் பூவை விட மென்மையானது, பறவையை விட உறுதியானது. 1,000 துயரங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அன்பை மட்டும் உலகிற்கு தரும் உன்னிடம் நாம் பேசும் வார்த்தைகள் மென்மையாக இருக்க வேண்டாமா? அதிகார குரலுக்கு அடங்கி போகும் அடிமையல்ல நீ, அன்பான வார்த்தைகளுக்கு மட்டுமே கரையும் மொழுகினி. வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உன் சுய மரியாதைக்கு முதலிடம் கொடு, ஏனெனில் உனது மதிப்பை குறைக்கும் உலகம் உன் உன்னதத்தை என்றும் உணர்வதில்லை. உன் மகிடம் உனது சுயமரியாதைதான், அதை என்றும் விட்டு கொடுத்து விடாதே. உயிர்களை உருவாக்கி உலகை வாழ வைக்கும் உன் தியாகமும் பொறுமையும் சாதாரணமானதா? அதனால் தான் உன்னை வரும் பெண்ணாக பார்க்காமல் தெய்வீக பேரொழியாய் வணங்கி போற்றுகிறோம். இயற்கையின் வடிவமே, இறைவனின் நகலே என்று நீயே இந்த மண்ணின் பெருமை. உன்னை மதித்து வாழ்வதே இந்த மண்ணில் நாம் வாழ்வதற்கு பெருமை. உன்னை மதித்து வாழ்வதே இந்த மண்ணில் நாம் வாழ்வதற்கு பெருமை. நீ வாழும் அதே பூமியில், நீ சுவாசிக்கும் அதே காற்றை நாமும் சுவாசித்து உன்னோடு வாழும் இந்த வரம் பெற்ற வாழ்வை நன்றியோடு வணங்குகிறோம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி.
1: அழகான கவிதை, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: அதுக்கு முதல் ரெண்டு ஆவணி நாயர் மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ ராமரின் சரி அவர் தன்னுடைய துணியை மதிச்சுதான் வந்தார். நாங்களும் பெண்களை மதிக்கணும், பெண்களை எங்கேயுமே காயப்படுத்தக்கூடாது. நாங்கள பெண்களை மதிச்சா நிச்சயமாக நாங்கள் வளர்ந்து கொண்டு போவோம், அவர்கள் இல்லாம நாங்கள் இல்லை என்பதை சொல்லிக் கொண்டு
1: நான் வந்து கூடாது
2: இல்ல ஆண்களை மதிக்க, ஆண்களை எல்லாம் படைத்தது பெண் தான். அப்ப மூலஸ்தானத்திற்கு இறைவன் தான் பெண், நாங்கள் அந்த வசந்த மண்ட இறைவன், அந்த சுத்திர இறைவன்.
1: எல்லோரையும் மதிக்க வேண்டும் சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: எல்லோரையும் மதிக்க வேண்டும், பெண்களை நாங்கள் மேலே 1,00,000 கோடி முறை மதிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு காதல் கவிதை படத்திலிருந்து காதல் மீதில் ஒரு காதல்.
1: ஆமாம், ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள், முதலாவது மின்னலை திரைப்படத்திலிருந்து வெண்மதியே, இரண்டாவது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு, மூன்றாவது சிகரம் திரைப்படத்திலிருந்து இதோ இதோ என் பல்லவி, மற்றும் நான்காவது பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து ஈர தாமரை பூவே, மற்றும் 5வது ரோஜாவினம் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த கண்கள். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லி விடுகின்றேன். முதலாவது மின்னலை திரைப்படத்திலிருந்து வெண்மதியே, இரண்டாவது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு, மூன்றாவது சிகரம் திரைப்படத்திலிருந்து இதோ இதோ என் பல்லவி, மற்றும் 4வது பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து ஈர தாமரை பூவே, மற்றும் 5வது ரோஜாவினம் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த கண்கள். இந்த 5 பாடல்களையும் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. ஒழிக்க இருக்கும் பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் இன்மையை மற்றும் சுவிசரி குரலில்.

0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜி கோதா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து முதலாவது ஈரத்தாமரை பூவே உன் இதழ்களில் எத்தனை சாரல்கள்,
0: பாய் மரக்கப்பல் திரைப்படம்.
1: அடுத்தது மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே.
0: ஆமாம், தர்மதுரை.
1: அடுத்தது இதோ இதோ என் பல்லவி.
0: இதோ இதோ என் பல்லவி சிகரம் திரைப்படம். ஆஹா,
1: 4, 2, 3.
0: ஆமா, நன்றி.
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்க மடத்த நேயர் வணக்கம்.
2: ரஞ்சி, நான் போவான் நல்ல நல்ல பாடல் வந்துருக்கீங்கள்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல்களா?
2: ஓ, நல்ல பாடல் தான். எனக்கு வந்து 3, 2, 1, 4, 5.
0: 3, 2, 1, 4, 5.
2: ஆமாம்.
0: நன்றி.
2: நன்றி ரஞ்சி.
0: அழைப்பில் இருக்க மடத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், மீன் சிங்.
0: சொல்லுங்கள்.
3: மாசி மாசம் ஆனாத பொண்ணு இது இது என் பல்லவி.
0: இது இது என் பல்லவி. நன்றி. நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4, 6, 6, 4, 4, 6, 2, 2, 2. அதாவது முதலாவது மின்னலை திரைப்படத்தில் இருந்து வெண்மதியே வெண்மதியே, 2வது தர்மதுரை திரைப்படத்தில் இருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு, 3வது சிகரம் திரைப்படத்தில் இருந்து இதோ இதோ என் பல்லவி, 4வது பாய்மர கப்பல் திரைப்படத்தில் இருந்து ஈர தாமரை பூவே, மற்றும் 5வது ரோஜாவினம் திரைப்படத்தில் இருந்து உன்னை பார்த்த கண்கள். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4, 6, 6, 4, 4, 6, 2, 2, 2.
4: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் தெளிவர்தங்க கேக்குறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
6: 4, 3, 2, 4, 3, 2.
0: நன்றி.
6: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: 1, 2, 5.
0: உங்களுக்கு அந்த பழைய பாடல் உங்களுக்கு பிடிக்கல்?
7: பழைய பாடல் வயது ஒன்னாக்களுக்கு தம்பி.
0: உங்களுக்கு அப்ப போகவில்லை அப்படியா?
7: பிள்ளைமாக்களுக்கு பிடிக்காது.
0: நன்றி.
7: நன்றி.
0: ஆமாம், 5 பாடல்களும் முதலாவது மின்னலை திரைப்படத்தில் இருந்து வெண்மதியே, 2வது தர்மதுரை திரைப்படத்தில் இருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு, 3வது சிகரம் திரைப்படத்தில் இருந்து இதோ இதோ என் பல்லவி, மற்றும் 4வது பாய்மர கப்பல் திரைப்படத்தில் இருந்து ஈர தாமரை பூவி, மற்றும் 5வது ரோஜாவினம் திரைப்படத்தில் இருந்து உன்னை பார்த்த கண்கள். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4, 6, 6, 4, 4, 6, 2, 2, 2.

0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் காசி நாகன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: எனக்கு இதோ இதோ பல்லவி முதலாவது.
0: இதோ இதோ பல்லவி மூன்றாவது. ஆமாம்.
1: அடுத்தது ஈர தாமரை பூவே.
0: ஈர தாமரை பூவே பாய்மர கப்பல் திரைப்படம். மற்றது
1: மூன்றாவது. மற்றது மாசி மாதமான அந்த
0: பசி மாத மாளான. ஆமாம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அதாவது முதலாவது மின்னணி திரைப்படத்தில் இருந்து வெண்மதியே, இரண்டாவது தர்மதுரை திரைப்படத்தில் இருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு, மூன்றாவது சிகரம் திரைப்படத்தில் இருந்து இதோ இதோ என் பல்லவி, மற்றும் நான்காவது பாய்மர கப்பல் திரைப்படத்தில் இருந்து ஈர தாமரை பூவி, மற்றும் ஐந்தாவது ரோஜாவினம் திரைப்படத்தில் இருந்து உன்னை பார்த்த கண்கள். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-2222.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தாஜா, மனம் கலைக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: எல்லாமே அருமையான பாடல்கள். எனக்கு பிடித்த பாட்டு 1, 2, 4. மிகவும் பிடித்த பாடல் ஈர தாமரை பூவே.
0: ஈர தாமரை பூவே, அதாவது பாய்மர கப்பல்.
4: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது மின்னணி திரைப்படத்திலிருந்து வெண்மதியே, இரண்டாவது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு, மூன்றாவது சிகரம் திரைப்படத்திலிருந்து இதோ இதோ என் பல்லவி, மற்றும் நான்காவது பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து ஈர தாமரை பூவே, மற்றும் ஐந்தாவது ரோஜாவினம் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த கண்கள். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-2222.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் பிரசோத்தமன் காய்க்கிறேன்.
1: வணக்கம்.
2: 5, 5, 4, 3, 2, 1, 2, 1, 2, 1.
1: நன்றி
2: நன்றி நன்றி.
1: ஆமாம், முதலாவது திரைப்படம் மின்னலையில் இருந்து வெண்மதியே, இரண்டாவது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு, மூன்றாவது சிகரம் திரைப்படத்திலிருந்து இதோ இதோ என் பல்லவி, மற்றும் நான்காவது பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து ஈர தாமரை பூவே, மற்றும் ஐந்தாவது ரோஜாவினம் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த கண்கள். இந்த 5 திரைப்படங்களில் 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
3: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162456555.
4: Working for you.
5: நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் ஆசைப்பட்ட.
6: நான் சந்தோஷமா இருக்கேன், நிச்சயமா. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாது ACP.
5: பரவாயில்ல, சொல்லு.
6: சொல்றேன், நீங்க முதல்ல கண்ணை முடிக்கங்க.
5: கண்ணை முடிக்கிறேன், சொல்லு.
6: 1, 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: இதயரகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தர்மதுரை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் சொன்னலதா குரலில்

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9055667272.
0: சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிகரம் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ராவின் குரலில்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழேஸ்தியின் இதிராக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பாய்மரக்கப்பல் திரைப்படத்திலிருந்து SPB-யின் குரலில்

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமா தமிழ் ஸ்டூடியன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமா கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உழைத்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா. கடந்த 25 ஆண்டுகளாக டிவியின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 இன் சிறந்த வாய்ப்பு.

உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-903-9999.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் தான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழகத்தின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.காம்.
3: வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
0: 416-897-0919. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
1: என் மாநிலா சுமதியின் வெட்டிங் வருது இல்லே?
2: ஓமண்ணா அண்ணியும் வாரண்டவர்.
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
2: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
0: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-0-0.
2: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
3: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
2: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் CMR டிவியை வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள், மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் TVI மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar glamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
2: Chellam illa da Selvam.
1: Sari sari.
4: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture. தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600. 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4165-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

அங்கு பல கோடி மனிதர்கள் உண்டாகவே சொல்வார் நன்றாகவே அதில் நாம் சேரவே வாழ்வில் உன்னத லட்சியமே.

0: 모동 HD, 더블 HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன். கடந்த 25 ஆண்டுகளாக டிவியின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem. And did you know?
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
5: Sari sari.
7: Tamilan endru sollada thalidam irundhu nillada tharaniyai nee vellada.
0: Thirukkural eeradiyal ulagalandha deiva pulavanin kural kelpom.
8: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம், நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
8: புதிய
7: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட்.
7: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா. மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 4162 4462.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை, நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: பிறந்த தினத்தை கொண்டாடும் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அது இன்னும் மேலும் மேலும் பல நூற்றாண்டுகள் நுடுடி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. மணத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
3: வட அமெரிக்காவின் முதலாவது 24 மணி நேர தமிழ் தொலைக்காட்சி சேவையான டிவிஐ தனது 25 ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுகின்றது. கனடா மற்றும் வட அமெரிக்க தமிழ் ஊடக வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ள டிவிஐ தொலைக்காட்சி கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கான செய்தி, நிகழ்ச்சிகள், கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களை ஊடகத்தினூடாக இணைக்கும் பணியில் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த தொலைக்காட்சி முக்கிய பங்காற்றியிருக்கின்றது. கால மாற்றத்திற்கேற்ப தொலைக்காட்சி ஒளிபரப்புடன் டிஜிட்டல் தளங்களிலும் தனது சேவையை விரிவுபடுத்தி புதிய தலைமுறையினரையும் சென்றடைந்துள்ளது. கடந்த 25 ஆண்டுகால பயணத்தில் பங்களித்த ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், விளம்பரதாரர்கள், நேயர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நிர்வாகம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்து தமிழ் ஊடக பயணத்தில் புதிய அத்தியாயத்தை நோக்கி இந்த தொலைக்காட்சி நிறுவனம் முன்னேறி வருகின்றது.
4: 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கப்பெற்றதும் அதனை உடனடியாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புலனறுவு ஹிங்குராங்குட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 4 முக்கிய சவால்களை வெல்ல பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என்று அமைச்சர் வைத்திய நளிந்த ஜெயதிச உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய குழுவின் 79 அமர்வில் வலியுறுத்தியிருக்கின்றார். தென்னிந்திய திருச்சபையினால் அரச காணியில் சட்டவிரோதமாக தேக்கு மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் குறித்த மரங்களையும் பலகைகளையும் அரச மரக்கூட்டு தாபனத்திடம் கையளிக்குமாறு பிரதேச செயலர் உத்தரவிட்டிருக்கின்றார். இலங்கையின் நீதித்துறையை வலுப்படுத்தி பொதுமக்கள் எதிர்நோக்கும் நீதிமன்ற வழக்குகளின் காலதாமதம் மற்றும் செலவினங்களை குறைத்து விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியலமைப்பு திருத்தங்களை முன்னெடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழகம் தலைமையிலான அரசு தாய் மாமன் தங்க மோதிரம் என்ற புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாராகி வரும் நிலையில், இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை பெற்ற நகைக்கடை நிறுவனங்கள் தங்கள் கடையிலிருந்து பொருட்களை அனுப்ப தொடங்கியிருக்கின்றன. வங்கதேசம் சென்ற பிறகு மீண்டும் இந்தியா சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இந்த அரசின் நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் மரைன்லேண்டில் இருந்து தங்கள் இடத்திற்கு மாற்றப்பட்ட பல பெலுகா திமிங்கிலங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருப்பதாக சிகாகோ மீன் வளர்ப்பகம் தெரிவித்திருக்கின்றது. நோவாஸ்கோஷியாவின் கேப் பிரிட்டன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கனடாவின் கூட்டாட்சி ஆராய்ச்சி அமைப்பில் உள்ள பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்க கொள்கைகள் கனடிய பல்கலைக்கழகங்களில் கல்விசார் ஆராய்ச்சியை பலவீனப்படுத்தி ஒட்டுமொத்த கல்விச் செயல்திறனையும் குறைத்திருப்பதாக மெக்டொனால்ட் லோரிய நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய ஐரோப்பிய ஜனநாயக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக நேற்று இடம்பெற்ற சாக்சனி மாநில தேர்தலில் தீவிர வலசாரி கட்சியான ஜெர்மனிக்கான AFD முன்னொருபோதும் இல்லாத வகையில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. சீனா மின்கல சேமிப்பு விரிவாக்கத்தை குறைத்து புதிய தொழிற்சாலைகளுக்கான அனுமதிகளை நிறுத்தி வைத்திருப்பதாக சீனாவின் நிதி செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவுக்கு சேவை வழங்கும் இரண்டு விமான நிலையங்கள் உட்பட 7 விமான நிலையங்கள் எரிமலையிலிருந்து பரவிய எரிமலை சாம்பல் நாட்டின் சில பகுதிகளில் விமான போக்குவரத்தை பாதித்ததால் இன்று மூடப்பட்டுள்ளன.
1: வட அமெரிக்காவின் முதலாவது மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

தமிழ் HD தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் ஏஷ்டியில் நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 10 மணியிலிருந்து 11 மணி வரை உங்களுக்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து 12 மணியிலிருந்து 1 மணி வரை என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு இன்று ஒரு தலைப்பு என்றால் இன்று டிவிஐயினுடைய பிறந்த தினம். ஆகையால் நீங்கள் டிவிஐக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம், அல்லது இதுவரை காலமும் அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற டிவிஐயின் நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி பற்றி பிடிக்கும் அதை பற்றி நீங்கள் கூறலாம், அல்லது கவிதை வடிவில் நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். அதுதான் உங்களுக்கு இன்றைய 12 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுக்கான டைம், உங்களுக்கான நேரம் தரப்படுகின்றது. இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமாட்டாமல் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்னலமாக இருக்கின்றேன். நன்றி.
1: உங்கள் குரலில் நீங்கள் தெரிகிறது நீங்கள் இருப்பது ஸ்காப்ரோ போல் இருக்கிறது. அப்படியா?
2: ஓ, அமைதியா இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லினோமா?
1: ஆமா,
2: அதுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லையே. என்ன செய்யறதா? ஓ, நிக்க வேண்டிய நிக்கலாம். அவ்வளவுதான், சந்தர்ப்பம் கிடைக்கல பாப்போமா ஒவ்வொருத்தரும். நல்ல விஷயம் வந்து நிக்கிறேன். நிக்கிறேனும் எல்லாருக்கும் சேர்த்து தளபதி படத்துல இருந்து காலமே தொடங்குவோம்.
1: கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாடலுடன் தொடங்குவோம். ஆமாம், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் SPP மற்றும் ஜானகியின் குரலில் தளபதி திரைப்படத்தில் இருந்து.

0: கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் பாஜி. குவதாஸ் கேக்கலாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா மாச்சியாச்சாமா இருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு
1: டீ எல்லாம் குடிச்சு சாப்பிட்டீங்களா? காலை சாப்பாடு?
2: காலை சாப்பாடு ஒரு லைட்டான சாப்பாடு, காபி குடிச்சாச்சு.
1: ஒரே டயட் தானே? அப்படியா?
2: டயட் இல்ல, ஒரு மீடியம் ஃபுட்.
1: மீடியம்,
2: வயதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்ச வச்சிருந்தேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாம், சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? அதுக்கு முந்தி வெள்ளி விழாக்கான டிவிஐ தொலைக்காட்சிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்புடன் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: 12 மணிக்கு
2: பேசுவோம். இப்ப நான் கேட்கிற பாடல் வந்து தெனாலி படத்துல வாசமே வாசமே சுவாசமே சுவாசமே.
1: ஆமா, SPB சாதனா சார் கம்பாடி ஒரு பாடு.
2: ஆமா, அதோட இது எனக்கு நன்றி என்ற ஆரம்பம் நல்ல மெலோடி பாட்டா கேட்டது. இல்லாட்டி அமல் இதுமொழியில குத்து பாட்டுல ஆரம்பிப்பாரு.
1: நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கு மடத்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம். நான் சுதா, எப்படி ரஜி?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கிறோம். முதல்ல டிவிஐக்கு பிறந்த நாள் பார்த்து தெரிவிச்சு கொண்டு, எனக்கு வந்து பாடல் வந்து அமராவதி படத்திலிருந்து உடல் என்ன
2: அப்ப எல்லா நேயர்களுக்கும் சொல்லித்தான் ஒரு பாட்டி அப்படியா?
3: மகனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருவோம் நேரம்.
2: நல்லது நல்லது, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல்? இந்த அசோக் அவர்கள் பாடிய உன்ன உடல் என்ன உயிர் என்ன, அந்த பாடலா?
3: அந்த பாடல்.
2: நல்லது, கேட்ட மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி,
2: நன்றி, நன்றி.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓയിൽ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സുക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് വീലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻ ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻ ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca
1: தமிழ் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு லீவு நாள், அப்ப வீட்டுல என்ன ஸ்பெஷலான சாப்பாடு செய்ய போகிறீர்கள்?
2: ஸ்பெஷலான சாப்பாடு
1: விளங்கவில்லை. ரெகுலரான சாப்பாடு தான். நாங்க எந்த லீவுனாலும் நாங்க ஸ்பெஷலா செய்ய மாட்டோம். அப்படியா?
2: அப்படி இல்ல, பிள்ளைல பிறந்த நாள் அப்படி ஏதாவது சொன்னா ஓகே. இது சும்மா இதுதான் இல்லையா? அப்படி தானே எங்களுக்கு லீவு தர வேண்டியது. ஆனா எங்களுக்கு வேலை தானே.
1: வேலை தானே, அது தானே. அந்த நாளை நாங்க வேலை செய்தா
2: அதுதானே ஒரு நாள் செய்ய வேண்டி இருக்குது.
1: ஆமா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் தெரியுது இன்னைக்கு புதையல் படத்துல இருந்து பூத்திருக்கும் மனமே அந்த பாட்டு. அதுக்கு முதல் டிவிஐக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அதோட சுதா அன்னைக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
1: நன்றி. இந்த பாடல் வருகிறது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் உமாராமணன் குரலில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம் சஜி.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நானே
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: போகலாம், பழைய ஞாபகத்தை கொண்டு வரீங்கள். அதோட நாளைக்கு பள்ளிக்கூடம் உங்களுக்கு.
3: நல்லது,
2: பாட கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி ராஜி, நன்றி. அந்த டிவி ஐக்கும் சுதா அவர்களுக்கும் இனி பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: நன்றி,
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து பரத்வாஜினுடைய குரலில். ஒழிக்கும் நேரம் 9:41.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ரொம்ப நலமா இருக்கேன் நன்றி ரஜி. தான் நல்ல இன்னைக்கு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, சூரிய ஒளி இல்லாம இல்லையா?
2: ஆமா.
3: சரி, எனக்கு நீங்கள் ஸ்டார் திரைப்படத்துல மனசுக்குள் ஒரு புயல் மலையும் கொண்டது அந்த பாட்டு வைக்கிறீங்களா?
2: அந்த மையம் கொண்ட புயலுக்கு என்ன பேராஜ்?
3: என்ன
2: சொல்ல போறீங்களா? நன்றி, கலந்து சந்திப்போம்.
3: சரி, நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் SPB மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ரஜி, நான் சிவன். காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கோம், நன்றி.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு அதுக்கு முதல் வந்து டிவிஐ தொலைக்காட்சிக்கு எனது இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
1: நன்றி.
2: அத்துடன் சசியா, அவர்
1: சுதாக்கும்
2: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரியும். நான் கேட்கிற பாட்டு வந்து திட்டிக்கிற படத்துல இருந்து ஒரு நிமிடமாய் ஒரு நிமிடம் பாட்டு.
1: அந்த பாடல், அந்த திரைப்படம் பாத்தீர்களா?
2: இல்ல பாக்கிறேன். பாட்டு நல்ல பாட்டு,
1: திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படம் பாருங்க.
2: நன்றி.
1: ஆமாம், இந்த பாடல் உங்களுக்கு வருகிறது, தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம்,
1: நன்றி. இந்த பாடல் தீப்பு மற்றும் ஸ்ரீவர்த்தனி குரலில்.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலை வணக்கம் கண்ணன் காய்க்கிறோம். எப்படி இருக்கீங்க ரோஜி?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து கபாலி படத்துல இருந்து வானம் பார்த்து அந்த பாட்டு கேட்போம். இன்னைக்கு வந்து டிவிஐக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 25 வருடங்கள் ஸ்டார்ட்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 25 வெள்ளி விழா வாழ்த்துக்கள். மற்றது இந்த சுதாந்த நேருக்கும் இருந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கட பெரிய நடிகர் மம்முட்டி அவர்களோட பிறந்த நாள், அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண கொண்டாடுறாக்கள் எல்லாம் எல்லாம் நுடிவான் வாழ்த்துக்கொண்டு இந்த பாட்டு கேட்போம்.
0: கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பலன் கிடைக்கின்றேன்.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓம் நமோ நாராயண. காலை வணக்கம் உங்களுக்கு.
0: வணக்கம் உங்களுக்கும் காலை வணக்கம்.
2: இந்த டிவிக்கும் தெரிவித்துக் கொண்டு அந்த பாட்டை சொப்போம்.
0: ஆஹா ஓஹோ, அந்த பாடலில் நீங்கள் கேட்ட பாடல் வந்து சம்திங் சம்திங் உணக்கம். எனக்கு வந்து திரைப்படத்திலேருந்து ஆகாயம் என்ற பாடல் கேட்டீங்க. எஸ்பிபி பாடின பாடல். உங்களுடைய பாடலும் வருகிறது, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றே. நீங்கள் யார் கதைக்கிறீங்க?
3: நான் தனம் பேசுகிறேன்.
0: ஆமாம் தனம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு சொந்தமுள்ள
0: சொர்க்கத்திற்கு மேல். ஆமா, உண்மைதான். அந்த பாடல் உங்களுக்காக வரும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கணுமா? இந்த மம்முட்டி இந்த பந்தரால பெரிய சந்தோஷம். அதோட எல்லாரையும் சேர்த்து அனைவரைக்கு சந்தோஷமா அவர் இந்த தலைவர் நடத்துறதுக்கு நன்றி அம்மா.
0: என்ன பாடல் தெரிவு? நன்றி.
4: இன்றைக்கு நான் உண்மையிலே கேட்க வேண்டிய பாடல் தென்னகமா இயக்கணி படத்திலிருந்து அந்த நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற.
0: இதயக்கணி திரைப்படத்தில் அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும்.
4: இன்றைக்கு அதான் வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்.
0: நல்லது
4: நல்லது.
0: உங்களுடைய பாடல் வரும். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
4: வாழ்த்து தந்ததுக்கு நன்றி.
0: நன்றி. ஆமாம், தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
5: இருமலையிலிருந்து பரவும் ஆபத்தான சாம்பல் புகை கூட்டங்களின் காரணமாக கொழும்பு மற்றும் ஜகர்த்தா இடையிலான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இன்றைய விமான சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து ஜகார்த்தா செல்லும் UL 364 மற்றும் ஜகார்த்தாவிலிருந்து கொழும்பு திரும்பும் UL 365 ஆகிய இரண்டு விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தேசிய விமான போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. அனக்ரெகட்டோவில் இருந்து சிலிக்கா துகள்கள் மற்றும் பாறை இடிபாடுகளுடன் கூடிய அடர்ந்த சாம்பல் புகை பரவியதனால் ஜகார்த்தாவின் சுகர்னோ ஹாட்டோ விமான நிலையம் உட்பட்ட பல விமான நிலையங்களின் செயற்பாடுகளை இந்தோனேஷிய விமான போக்குவரத்து அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். காற்றில் மிதக்கும் இந்த சாம்பல் துகள்கள் விமான இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதனால் இலங்கை நோக்கிய மேற்கு வான்வழி பாதையிலும் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாகின்றது. இந்த அமர்வு இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் 7 வரை நடைபெற அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய ஆரம்ப நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் டர்க் தொடக்க உரையாற்றவுள்ளார். இதன்போது இலங்கை குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அறிக்கை இந்த வாரம் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும். மேலும் ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் சூடான், வெனிசுலா மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் மனித உரிமை நெருக்கடிகள் குறித்தும் இந்த ஆண்டின் அமர்வில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரங்கள் தொடர்பான அறிக்கைகளை பரிசீலித்து உரிய தீர்மானங்களை நிறைவேற்ற பேரவை நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவற்றில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சுமார் 40,000 கைதிகள் தற்பொழுது சிறைச்சாலைகளில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் போதைப்பொருள் மாத்திரைகளின் பரவல் விரிவடைந்திருப்பதாக அமைச்சர் விஜயபால கவலை வெளியிட்டார். பாடசாலைகளில் போதைப்பொருள் பரவுவதை தடுப்பதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புடைய கதிர்காமம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்கச் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யானையின் ஆரோக்கியம் மற்றும் நலனை கருத்தில் கொண்டு கதிர்காம தேவஸ்தானத்தின் பஸ்நாயக்க நிலமே திலின மதுசங்க இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கதிர்காம தேவஸ்தானத்தின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சிறிய ஊர்வலங்களிலும் வாசனா யானை பங்கேற்க செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுதும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஊர்வலங்களுக்காக வாசனா யானையை வழங்குமாறு கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. இருப்பினும் யானையை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதும் ஊர்வலங்களில் பயன்படுத்துவதும் அதன் உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்று கதிர்காம தேவஸ்தானத்தின் ஊடகப்பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. ஹைட்ரஜன் ரயில்களின் வேகத்தை மணிக்கு 110 கிலோமீட்டராக உயர்த்த இந்தியன் ரயில்வே திட்டமிட்டிருக்கின்றது. மாற்று எரிசக்தி பயன்பாட்டில் முக்கிய முன்னேற்றத்தை அடையும் வகையில் ஹைட்ரஜன் எரிபொருட்களில் இயங்கும் ஏர் ரயில் இயந்திரத்தை தயாரிக்கும் பணியில் 2022 ஆண்டு முதல் இந்திய ரயில்வே ஈடுபட்டு வந்தது. 140 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சென்னை பெரம்பலூரில் உள்ள ரயில்பட்டி தொழிற்சாலையில் ரயில்பட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயிலுக்கான சோதனையோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ரயில் சேவையை அறிமுகப்படுத்த கடந்த மே மாதம் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியது. ஹரியானாவின் ஜின் சோனிபட் இடையே அண்மையில் இந்த ரயில் சேவை பிரதமர் நரேந்திர மோடியினால் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கிடையே தற்பொழுது ஹைட்ரஜன் ரயில்களின் வேகத்தை மணிக்கு 110 கிலோமீட்டராக உயர்த்த இந்தியன் ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ஊடகங்களிடம் பேசியிருக்கின்ற ரயில்வே வாரிய தலைவர் சதீஷ்குமார் ஜின் சோனிபட் வழித்தடத்தில் ஹைட்ரஜன் ரயில்கள் தற்பொழுது அதிகபட்சமாக மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த ரயில்களை மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக இயக்கி சோதித்திருப்பதாகவும் இந்த ரயில்களை அதிகபட்சமாக

0: அதில் கவனமாக இருப்பதாகவும் எந்த ஒரு பெண்ணும் அவமானப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அரசியலுக்காக தனிப்பட்ட முறையில் மக்களையோ அல்லது பெண்களையோ தரம் தாழ்த்தி பேச வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நம் வீட்டில் தாய், அக்கா, தங்கச்சியாக இருப்பது அதே பெண்கள்தான் என்பதனை மனதில் வைத்து பேச வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கடைக்கார செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 20 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஐந்து திரைப்படங்கள் தரப்படும். அந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஐந்து திரைப்படங்களும் தரப்படம். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் சுதா அவர்கள் விரும்பி கேட்ட கபாலி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணுடைய இசையமைப்பில் கபலனுடைய வரிகளில் பிரதீப் குமாரின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது வசீகரா, இரண்டாவது காதலன், மூன்றாவது கலாப காதலன், நான்காவது உயிரோசை மற்றும் ஐந்தாவது அநேகன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை இந்த ஐந்து திரைப்படங்களையும் சொல்லிவிடுகின்றேன். முதலாவது வசீகரா, இரண்டாவது காதலன், மூன்றாவது கலாப காதலன், நான்காவது உயிரோசை மற்றும் ஐந்தாவது அநேகன். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-22.
4: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிடில் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600, 416-759-2600.
3: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, நான் மதம் கலைக்கின்றேன்.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
5: மீண்டும் மீண்டும் தீவைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாமே அழகான அருமையான பாடல்கள் எனக்கு பிடித்த பாட்டு 1, 2, 3.
3: வசீகரா, காதலன், கலாப
5: காதலன், நல்ல பாடல்கள், பாட்டு நல்ல பாட்டு.
3: நல்லது. நன்றி
5: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, நான் பிரேமா பேசுறேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்து போறேன். சிஎம்ஆர் டிவி பிறந்த நாள் மனம் மறந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நல்ல திரைப்படம் எடுத்திருக்கேன் எனக்கு, 2, 1, அநேகன், அநேகனும் போட்டுருக்கோம்.
3: அநேகன் ஐந்தாவது.
6: ஐந்தாவது.
3: நல்லது. நன்றி
6: நன்றி ராஜி
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம், நான் மதி.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
7: எனக்கு 2 மைந்தம்.
3: 2 மைந்தம். மற்றொன்று உங்களுக்கு பிடிக்கல அப்படியா?
7: எல்லாமே சொன்னா எல்லாத்தையும் போடுறீங்களா?
3: எல்லாமே சொன்னா போடுவது தானே கஷ்டம். அதனால தான் 2.
7: அதனால தான் நாங்கள் 2 சொல்றோம்.
3: 2. நல்லது. நன்றி
7: நன்றி
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் ரஜினி கோதாஸ் மண்டம்.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
8: மதற்கண் சுதாவுக்கு, நேயர் சுதாவுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள்.
3: நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்க.
8: எனக்கு வந்து 2, 1, அடுத்தது அந்த உயிரின் ஓசை 4.
3: உயிரின் ஓசை, ஆமா. நல்லது. நன்றி
8: நன்றி நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: இந்த பாட்டை காணினா ஒரு பாட்டு கேட்டான். காலை நேர காலை நேர பூங்கியில் கவிதை பாட போகுது என்ற ஒரு பாட்டு கேட்டுதான்.
3: நீங்கள் கேட்கவில்லை. அழைப்பில் இருங்கள். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம் காசன், நான் கேட்பேன்.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
10: எனக்கு வசிகளாவும் அநேகன் தான். 1, 5.
3: 1, 5. மற்றது ஒன்றும் வேண்டாம்.
10: இல்ல இல்ல, பார்த்துக்கிட்டு இருக்கும். போட்டிதானே
3: போட்டிதானே, அதுதான். நல்லது. நன்றி
10: நன்றி அம்மா.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம்மா, சிவலிங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நான் நலமா உற்சாகமா நடப்பயிற்சியில இருக்கேம்மா.
3: நடப்பயிற்சியிலே இருக்கிறீங்க.
11: அன்பு சுதாவுக்கு எனது பிறந்த தின வாழ்த்துக்கள்.
3: நன்றி. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
11: 1, 2, 2, 3.
3: உலங்கவில்லை, திருப்பி சொல்லுங்க.
11: 1, 2, 3.
3: 1, 2, 3. நல்லது. நன்றி
11: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
3: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை நாங்க சந்திக்கலாம். வணக்கம்.
12: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: சுகமா இருக்கோம்.
3: எப்படி இருக்கிறது வெங்குவர் காலநிலை?
12: பெங்களூர் நல்லா இருக்கு, கிளவுடியா இருக்கு. டிவிக்கும் சுதாக்கும் மம்முடிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு.
3: நன்றி, சொல்லுங்க ரெண்டுக்கு என்ன உங்களுடைய தெரிவு?
12: 2-1-3
3: இப்ப கேட்டுக்கொண்டுதான் நிக்கிறீங்க நீங்க.
13: ஆமாம்,
3: நீங்களும் அழைக்கலாம், அழைக்க முடிய தொலைபேசி எண் 4-6-4-4-6-2-2-2 ஐந்து திரைப்படங்கள், முதலாவது வசீகரா, இரண்டாவது காதலன், மூன்றாவது கலாப காதலன், நான்காவது உயிரோசை, மற்றும் ஐந்தாவது அநேகன். அழைக்கலாம், அழைக்க முடிய தொலைபேசி எண் 4-6-4-4-6-2-2-2 அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் மதன் அவர்கள் விரும்பி கேட்ட சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில். அழைப்பில் இருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
14: வணக்கம், நான் சிவன்.
3: வணக்கம், சொல்லுங்கள் சிவன்.
14: எனக்கு வந்து 1-2-5
3: 1-2-5
14: ஆமா
3: ஆமா, நல்லது. நன்றி
14: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
15: தேவராஜ் நினைக்கிறேன். வணக்கம.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
15: நானும்
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். இன்னைக்கு வேலையில லீவு தானே நீங்க? அப்படியா?
15: மற்றது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அறிஞர்கள், நிர்வாகிகள், நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நேயர் சுதாவுக்கும் எனது பிறந்ததின வாழ்த்தை கூறிக்கொண்டு, எனது தெரிவு
3: 1-5-3 நல்லது. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
15: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
16: வணக்கம், நான் தனம் பேசுறேன்.
3: வணக்கம் தனம், சொல்லுங்கள்.
16: எனக்கு 1-5
3: 1-5 மற்றதொன்னும் வேண்டாம்.
16: இல்ல வேணும் தான், பட் நீங்க ரெண்டு தானே எடுத்தீங்க,
3: நாங்கள் கேட்டோம் அதுதானே. நல்லது, நன்றி
16: நன்றி, வணக்கம், பாய் பாய்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
17: வணக்கம், நான் இதே முதல்ல சுதாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நான் வசீகரா என் காதலன், நான் ரெண்டாவது காதலன், வசீகராவும் காதலன்.
3: வசீகராவும் உங்களுடைய காதலன் நாங்க கேட்கல, நாங்க வசீகராவும் காதலனும் கேட்டோம்.
17: அதுதான் நான் தடுமாறி பேரு. வசீகராவும் எந்த காதலனும் அது.
3: நன்றி, நல்லது, நன்றி
17: நன்றி, நாளைக்கு கலப்போம்.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
18: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம், கேக்குறத?
18: வணக்கம் ராஜி.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
18: இது நான் ரவிபாலா.
3: ஆமாம், எப்படி இருக்கிறீங்க?
18: நான் நலமா இருக்கிறேன்.
3: நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
18: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வெளிவிழா காணும் டிவைக்கு நேர்கள் சார்பில் வாழ்த்துக்கள். அதே சமயம் சுதனுக்கு எங்கள் சுதன் தான்
3: என்ன
18: சுதா அவர்களுக்கும் என்ன பிரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
18: எனக்கு 1-5
3: 1-5 நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
18: நன்றி நன்றி
3: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம், அழைக்க முடிய தொலைபேசி எண் 4-6-4-4-6-2-2 அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் மதன் அவர்கள் விரும்பி கேட்ட திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில்.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919. கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 6478-9120.
1: சீமட்டமலேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது வசீகரா, இரண்டாவது காதலன், மூன்றாவது கலாப காதலன், நான்காவது உயிரோசை மற்றும் 5வது அநேகன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-44-6222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் தனம் அவர்கள் விரும்பி கேட்ட ஆனந்தம் விளையாடும் வீடு திரைப்படத்திலிருந்து சிந்துகுமாரனுடைய இசையமைப்பில் சினேகனுடைய வரிகளில் கணேசன் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049
2: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: என்ன
2: தெரிவு உங்களுடைய திரைப்பட தெரிவு
3: சொல்றீங்களா?
2: அதாவது முதலாவது வசீகரா, இரண்டாவது காதலன், மூன்றாவது கலாப காதலன், நான்காவது உயிர் ஓசை மற்றும் ஐந்தாவது அனேகன்.
3: நீங்களும்
2: அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட இதய கணி திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் ஜானகியின் குரலில்.

0: மீண்டும் நீரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்? சமையல் எல்லாம்
1: தொடங்கிட்டீங்க? எனக்கு வந்து கலாப காதலும்
0: மூன்றாவதுதான் கலாப காதல். ஆமா
1: ஆமா, அதுவும்
0: ஐந்தாவது. நல்லது, நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசி 4164462222.

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ ராஜி.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? தவா
1: நல்லா இருக்கேன், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
1: நான் எது பேசுவதற்கு பாடி நான் இந்தியா கலாக்களோட.
0: ஆஹா, நல்லதா மேம். நீங்க ஒரு பாடலும் கேட்டீர்கள், என்ன பாடல் கேட்டீர்கள்? காலை நேரத்து என்ற. அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன். உங்களோட மரத்துக்கு வந்தோம்னா இப்போ போட்டேன், உங்களோட குரல்ல கேட்டாங்க, சரி ஓகே இருக்கா, போய் பார்ப்போம் என்ன நடக்குது.
0: ஆமா சொல்லுங்க, உங்களுடைய தெரிவு
2: என்னென்ன பாடல் கொடுத்தீங்க?
0: முதலாவது வசீகரா, இரண்டாவது காதலன், மூன்றாவது கலாப காதலன், நான்காவது உயிர் ஓசை, ஐந்தாவது அணைக.
2: எங்களுக்கு விருப்பமானதை கேட்போம், திருப்பி அடுத்ததை யோசிப்போம்.
0: கண்டிப்பா, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சாரா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: எனக்கு 1, 2, 5.
0: 1, 2, 5. நல்லது, நன்றி,
3: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462. நேயர் தவம் ஒரு பாடல் கேட்டிருந்தார், அதாவது அம்மன் கோவில் கிழக்காளி திரைப்படம் என்று நினைக்கின்றேன். ஜானகியும் எஸ்பிபியும் இணைந்து பாடிய ஒரு பாடல், காலை நேர பூங்குயில். ஆமாம்,

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியோடு கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: 3-2-1.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4-6-4-4-6-2-2-2. முதலாவது வசீகரா, இரண்டாவது காதலன், மூன்றாவது கலாப காதலன், நான்காவது உயிரோசை மற்றும் ஐந்தாவது அநேகன். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4-6-4-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். தொலைபேசி 4-6-4-6-2-2-2.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜ், நான் மதம் கதைக்கின்றேன். சுதாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டிவிஐக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நல்லது, நன்றி.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் சுதன்.
0: வணக்கம் சுதன், எப்படி இருக்கிறீங்கள்?
5: சுதாக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு டிவிஐ ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன். டிவிஐல தான் 25 வருஷத்துக்கு முதல் பறை அடிச்சு நிகழ்ச்சி செய்தது நான். அதை நினைவு கூர்ந்து கொண்டு லொட்டோ வட்டரா தெரியுமா உங்களுக்கு?
0: விளங்கவில்லை.
5: லொட்டோ வட்டரா தெரியும் தானே, அந்த என்னண்டு தெரியாம விழும் விழாத தெரியும். உண்மையை சொல்ல போனா இப்பதான் நம்ம வேலை முடிஞ்சு வெளியில வரேன். எனக்கு என்ன பாட்டு அதுகள ஒன்றுமே தெளிவா தெரியாது. ஆனா அந்த நிகழ்ச்சியில சைன் பண்ணவனுமன்றதுக்காண்டி ஒரு லொட்டோ வட்டுற மாதிரி வெட்ட போறேன். 5-2-1.
0: 5-2-1 லக் இருந்தா வரும் லொட்டோ மாதிரி.
5: நன்றி. எவ்வளவு எப்ப நீங்க காசு டிபாசிட் பண்ணுவீங்க சொன்னிட்டு அதுக்கேற்ற மாதிரி
0: சொல்லுவோம். நன்றி, நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4-6-4-4-6-2-2-2.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
9: Everything okay? No problem, Dijinam.
8: Bar glamu closing da, tadikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kondurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
11: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
1: மனத்தியாள செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
3: வட அமெரிக்காவின் முதலாவது 24 மணி நேர தமிழ் தொலைக்காட்சியான டிவிஐ தனது 25வது ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுகின்றது. கனடா மற்றும் வட அமெரிக்க தமிழ் ஊடக வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ள டிவிஐ தொலைக்காட்சி கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கான செய்தி நிகழ்ச்சிகள், கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களை ஊடகத்தினூடாக இணைக்கும் பணியில் கடந்த 25 ஆண்டுகளாக தொலைக்காட்சி சேவை முக்கிய பங்காற்றியிருக்கின்றது. காலமாற்றத்திற்கேற்ப தொலைக்காட்சி ஒளிபரப்புடன் டிஜிட்டல் தளங்களிலும் தனது சேவையை விரிவுபடுத்தி டிவிஐ புதிய தலைமுறையினரையும் சென்றடைந்துள்ளது. இந்த 25 ஆண்டுகால பயணத்தில் பங்களித்த ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், விளம்பரதாரர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் டிவிஐ நிர்வாகம் தனது நன்றியை தெரிவிக்கின்றது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்து தமிழ் ஊடக பயணத்தில் புதிய அத்தியாயத்தை நோக்கி இந்த தொலைக்காட்சி நிறுவனம் முன்னேறி வருகின்றது. கெனா கிஸ்கிஸ் கான்டரி பகுதியில் மவுண்ட் மேக்டூகல் பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற விமான விபத்தில் இருவர் உயிரிழந்ததாக RCMPயினர் தெரிவித்திருக்கின்றனர். எல்போஷிப் வயல்டான் புரொவின்சியல் பார்க்கில் காலை 9:15 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் காலை 8:50 அளவில் அல்பர்டாவின் ஸ்பிரிங் பேங்க் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கேம்பில் ரிவரை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்றும் அந்த மத்திய முகமை தெரிவித்தது. உடல்களோ அல்லது விமானமோ இதுவரை மீட்கப்படவில்லை. கனடாவின் ஆராய்ச்சி அமைப்பில் உள்ள பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்க கொள்கைகள் கனேடிய பல்கலைக்கழகங்களில் கல்விசார ஆராய்ச்சியை பலவீனப்படுத்தி ஒட்டுமொத்த கல்வி செயல்திறனையும் குறைத்திருப்பதாக மெக்டொனால்ட் வாரியர் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. செப்டம்பர் 1 வெளியிடப்பட்ட அறிக்கை 2016 முதல் 2025 வரையிலான கனடா ஆராய்ச்சி தலைவர் CRC பதவிகளை வகிப்பவர்களின் ஆராய்ச்சி வெளியீட்டு வீதங்களை ஒப்பிட்டு அவர்களின் பகுப்பாய்வின் அடிப்படையில் தமது முடிவுகளை முன்வைத்துள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் பதவி விளக்கங்களில் உள்ள EDI தொடர்பான சொற்களையும் ஆய்வு செய்து மக்கள் தொகை குழுக்கள் மற்றும் ஆராய்ச்சித் துறைகள் முழுவதிலும் முடிவுகளை ஒப்பிட்டிருக்கின்றனர். அமெரிக்காவின் வரி கட்டணங்களினால் உள்ளூர் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தொழிலாளர் இயக்கத்தின் முக்கியத்துவத்தை பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்தின் தொழிலாளர் சங்க தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தொழிலாளர்கள் மீது பெரும் சுமை விதித்திருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண தொழிலாளர் கட்டமைப்பின் தலைவரான சூசான் ஸ்கிட்மோ தெரிவித்திருக்கின்றார். ஆலைகள் மூடப்படுவதாலும் தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை இழப்பதாலும் அரசாங்கத்தின் முடிவுகளில் தொழிலாளர்களின் நலனை மையமாக வைப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இது தொழிலாளர்களை மட்டும் பாதிக்கவில்லை என்றும் அவர்களின் சமூகங்கள், குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் அண்டை வீட்டாரையும் பாதிக்கின்றது என்று ஸ்கிட்மோ தெரிவித்தார். கெனடிய தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். கெனடிய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி கட்டணங்களில் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் வனத்தொழில்துறை மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முந்தைய கட்ட அமெரிக்க வரி கட்டணங்களால் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான மென்பெற பலகைகள் மீதான மொத்த வரி கட்டண அளவு 45% உயர்ந்திருக்கின்றது. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி கட்டணங்கள் ஒட்டுப்பலகை, லெமினேட் செய்யப்பட்ட மரப்பொருட்கள், ஃபைபர் போர்ட், காகிதம் மற்றும் பேக்கேஜிங் பொருட்கள் போன்றவற்றின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் பாதிப்பதாக கனடாவின் வனப்பொருட்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணைக்கு அருகில் கடல்சார் தடை மண்டலத்தை அமைக்க ஈரான் திட்டமிட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவுடனான பதட்டத்தை மேலும் அதிகரிப்பதோடு உலகளாவிய கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைகின்றது. ஈரானின் உச்ச தலைவர், பாதுகாப்பு கவுன்சிலில் புதிதாக நியமிக்கப்பட்ட செயலாளர் மொஹசின் ரெசாயி இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி வரும் நாட்களில் அல்லது வாரங்களில் முறையாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ரெசாயின் கூற்றுப்படி இந்த மண்டலம் அமெரிக்க கடற்படையின் தற்போதைய முற்றுகை எல்லைக்கு அருகில் ஆரம்பமாகி ஹோமோஸ் நீரிணை வழியாக பாரசீக வளைகுடா வரை நீடிக்கப்படும். ஹோமோஸ் நீரிணையை கடக்கும் நோக்கத்தோடு இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள் நுழையும் கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டு ஈரானிய தடைகள் பட்டியலில் சேர்க்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் கடுமையாக அதிகரித்திருக்கின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. கீவ் நகரில் டொனால்டு டிரம்பின் உயர்மட்ட தூதுவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்ப்பதாக யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முழுகளவிலான படையெடுப்புக்கு பின்னர் ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் ஜெரார்ட் குஷ்னர் ஆகிய இரண்டு தூதுவர்களும் முதல் முறையாக யுக்ரைனுக்கு விஜயம் செய்தனர். இந்த பேச்சுவார்த்தைகள் எந்தவொரு முக்கிய திருப்புமுனை அறிவிப்பும் இன்றி நிறைவடைந்திருக்கின்றன. இதற்கு முந்தைய நாள் இவ்விரு தூதுவர்களும் மோஸ்கோவில் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்தி வெளியாகியுள்ளது. கீவ் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நடைமுறைக்கு சாத்தியமானவை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் அவை ஊக்கமளிப்பதாக அமைந்திருப்பதாகவும் விட்கோஃப் தெரிவித்தார். இதேவேளை ரஷ்யா மீண்டும் ஒரு படையெடுப்பை நடத்த அனுமதிக்காத வகையில் நீதியான அமைதியே அவசியம் என்பதை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற பல மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி, பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக யுக்ரைன், ஐரோப்பா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் விரைவில் சந்திக்க ஒப்பு அளித்திருப்பதாகவும், அத்துடன் யுக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான முத்தரப்பு சந்திப்பை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் போர் குளிர்காலம் வரை நீடித்தால் யுக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளும் எரிசக்தி ஆதரவும் தேவைப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். அண்மை ஆண்டுகளில் குளிர்கால மாதங்களில் யுக்ரைன் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தே ரஷ்யா முக்கியமாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. யுக்ரைன் சொந்தமாக ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்க வேண்டுமென்றும் அமெரிக்கா அடுத்த ஆண்டு உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். துபாயில் நடைபெற்று வரும் மகளிர் 2020 ஆசிய கிண்ண 2026 தொடரின் பி பிரிவில் இடம்பெற்ற தீர்க்கமான போட்டியில் பங்களாதேஷ் மகளிர் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி இந்த தொடரின் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை உறுதி செய்திருக்கின்றது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதலில் துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 114 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. பதிலுக்கு துருப்படுத்தாடி 115 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கோடு களமிறங்கிய இலங்கை மகளிர் அணி 19.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 115 ஓட்டங்களை பெற்று வெற்றியை உறுதி செய்தது.
2: CMR தமிழ் HD 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 23 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸிலும், நாளை காலை

விடுமுறை சேமிப்பு 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

பரிமாற்றமான எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:11.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் SPB மற்றும் உதித் நாராயணன், SPB பல்லவியின் குரலில்

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ்ச்சியின் பதக்க பத்த நிகழ்ச்சி உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் ரகுமான் மற்றும் ஸ்ரேஷ் பீட்டரின் குரலில்

0: கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள்
1: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals இவற்றோடு Citizenship PR Work Permituden Sri Lankan Dual Citizenship CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வசீகரா திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: சினிமா தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வசீகரா திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:47.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வசீகரா திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி குரலில்

0: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வசீகரா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சின்மயி குரலில்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால்
1: 6478 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வசீகரா திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில்

என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம். ஆனால் செய்நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்கள் இன்று டிவிஐயின் பிறந்த தினத்தையொட்டி நீங்கள் டிவிஐக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் கவிதை வடிவிலும் நீங்கள் தெரிவிக்கலாம். டிவிஐயில் இதுவரை காலமும் அல்லது இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் அதை பற்றி நீங்கள் விவரிக்கலாம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 22.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் இதை பேசுகிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லதா இருக்கேன். நம்பர்ல டிவிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதன் ஊழியர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நான் நிறைய காலமா பார்த்து கொண்டு வருகின்றேன். எல்லா நிகழ்ச்சிகளும் நாங்கள் நலம், திருமண பந்தம், மற்ற இது எப்படி இருக்கு, மலர் மொட்டுக்கள், இப்போது மியூசிக் எனக்ஸ், எல்லா நிகழ்ச்சிகளும் நன்றாக இருக்கிறது. பாடல்கள், ஒளிபரப்புகள், படங்கள் நன்றாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நீங்கள் எவ்வளவு காலமா நீங்கள் டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நான் நல்லா இருக்கிறீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: இன்றைக்கு நான் ஒரு சின்ன நாலு வரி தர போறேன், டிவியை வாழ்த்த போறேன்.
1: சொல்லுங்கள்.
3: என்னுடைய வரி இப்படி போகுது. நாம் ஓடும் எண்ணங்களை ஓரம் கட்டி இதய துயரங்களை தூர வைக்க நமக்கு ஒளியலை வடிவில் பொய்யார காட்சிகள் எங்கள் கண்முண்டே நிறுத்தி கழிப்பூட்டும் டிவியை. ஓடும் எண்ணங்களை ஓரம் கட்டியும் இதய துயரங்களை தூர வைக்க நமக்கு ஒளி அலை வடிவில் ஒய்யார காட்சிகள் எங்கள் கண்முன்னே நிறுத்தி கழிப்பூட்டும் டிவியை. எங்கள் உணர்வுகளை உண்டுவிடும் இனத்தின் புகழ்பாடும் முதன்மை தொலைக்காட்சி. வெற்றிகள் கண்டு சூட்டி நிற்கிறது பொன்விழா மகுடம். எங்கள் உணர்வுகளை உண்டுவிடும் இனத்தின் புகழ்பாடும் முதன்மை தொலைக்காட்சி. வெற்றிகள் கண்டு சூட்டி நிற்கிறது வெள்ளி விழா மகுடம். வாழ்த்திக்கழிப்புருவோம் நூற்றாண்டு விழா தாண்ட. இன்றும் வாழ்த்திக்கழிப்புருவோம் நூற்றாண்டு விழா தாண்ட. கடந்து வந்த வழிகளை திரையில் தந்து கடக்கும் நிகழ்வுகளை தினமும் காட்சிகளாய் கடக்க வேண்டி களம் இங்கே மேடையாய். தமிழரின் அடையாளம் புலம்பெயர் தேசத்தில் டிவியை. உரமாய் தாங்கும் உதவும் கொடையாய் விளம்பரதாரர்கள். உரமாய் தாங்கும் உதவும் கொடையாய் விளம்பரதாரர்கள். ஓடி உழைக்கும் தொழில்நுட்பம் சார் ஊழியர். நேர்த்தியாய் நகர்த்தும் நிர்வாகம். உச்ச அளவில் பூவாய் பூக்கும் பூரித்த வதனம் காட்டும் அறிவிப்பாளர்கள். உரமாய் தாங்கும் உதவும் கொடையாய் விளம்பரதாரர்கள். ஓடி உழைக்கும் தொழில்நுட்பம் சார் ஊழியர். நேர்த்தியாய் நகர்த்தும் நிர்வாகம். உச்ச அளவில் பூவாய் பூக்கும் பூரித்த வதனம் காட்டும் அறிவிப்பாளர்கள். அத்துறை பேருக்கும் அகங்குளிர் வாழ்த்துக்கள். வாலிய டிவியை வளர்க மேலும் இமயமாய். வாலிய டிவியை வளர்க மேலும் இமயமாய் வாழ்த்தி மகிழ்கிறோம் தமிழ் நேயர்கள் நாங்கள். நன்றி ராஜே.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு உங்களுடைய வரிகள் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி.
1: வெள்ளி விழா மகுடம் சூடி இருக்கிறோம். இன்னும் நூற்றாண்டு விழா காண வேண்டும். எல்லோருடைய அன்புக்கும் உங்களாலதான் இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எல்லோருக்குமே நிஜமாகவே ஒரு நன்றி. ஆமாம், 25 ஆண்டு என்பது மிகவும் ஒரு சுலபமான விடயம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்திய சாதனை. அது இன்னும் பல 100 ஆண்டுகள் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்திக்கொண்டு நன்றி.
4: நான் மீண்டும் ஒரு தடவை டிவி ஐக்கும் டிவிஐ தொலைக்காட்சிக்கும் அதன் நிர்வாகத்தினருக்கும் அனைத்து அறிவிப்பாளர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் அதை தூணாய் தாங்குகின்ற விளம்பரதாரர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த டிவியை ஆரம்பித்த காலத்திலே எங்களது இலங்கையில போராட்டம் அதி உச்ச நிலையை அடைந்திருந்த காலம், மிகவும் கஷ்டமான காலத்திலே அது எங்களுக்கு செய்தி கண்ணோட்டம் என்ற செய்திகள் செய்தி கண்ணோட்டம் என்ற பேரவையில் மூன்று பேர் இருந்து செய்தி கண்ணோட்டம் பட்டிமன்றம் போல சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை கேட்டுதான் எங்கள் நாட்டு நடப்புகள் அவ்வளவுக்கு விவரமாக அறிந்து கொண்ட காலம் அது. அன்றிலிருந்து இன்று வரை பலவித நிகழ்ச்சிகளை, சிறுவர்கள் நிகழ்ச்சி, இசை, இப்போ புதிய இளம் தலைமுறையினரை கொண்டு ஊக்குவித்து அறிமுகப்படுத்தி அவர்களை பாட வைக்கின்ற நிகழ்ச்சிகள், இதை தவிர புதிய பாடல் தயாரிப்பாளர்கள் நாடக கலைஞர்கள் எல்லோரையும் அறிமுகப்படுத்தி மேன்மேலும் ஊக்குவித்து தமிழையின் தமிழ் சார்ந்த அனைத்து விடயங்களையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற டிவிஐ இன்று மட்டுமல்ல இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தும் வாழ வேண்டும், எங்கள் தலைமுறை கடந்தும் வாழ வேண்டும். வாழ்த்தி விட பெறுகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி. உங்களுடைய வார்த்தைக்கு மிக்க நன்றி.
4: நன்றி ராஜி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் ராஜி. தேவோமார்
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கின்றோம். வைக்கம் டிவிஐக்கும் அதன் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்வாகத்தினர் ஊழியர்கள் அனைவருக்கும் இன்னும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 25 ஆண்டுகள் அல்ல இன்னும் பல 100 ஆண்டுகளை தாண்ட வேண்டும் என்று எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன கவிதையும் தள்ளலாம்.
1: சொல்லுங்க.
5: திரையெனும் வானில் புதியதோர் நிலவாய், திரையெனும் வானில் புதியதோர் நிலவாய், திசைதோறும் ஒளிரட்டும் உங்கள் கலை பயணம். திரையெனும் வானில் புதியதொரு நிலவாய், திசை தோறும் ஒளிரட்டும் உங்கள் கலை பயணம். இல்லங்கள் தோறும் இன்முகம் காட்டி இதயங்கள் ஜாகும் மகிழ்வூட்டும் டிவிஐக்கு எமது வாழ்த்துக்கள். இல்லங்கள் தோறும் இன்முகம் காட்டி இதயங்கள் ஜாகும் மகிழ்வூட்டும் டிவிஐ தொலைக்காட்சிக்கு எமது இனிய வாழ்த்துக்கள். கற்பனை தேரில் கலைமகள் ஆவாள், நட்புகள் சேர்க்கும் நாவிலிருந்து பாவையர் நெஞ்சில் சிம்மமாய் ஏறி பல்லாண்டு காலம் நினைத்து வாழ்கவே. கற்பனை தேரில் கலைமகள் அமர்வாய், நாவில் புகழ் சேர்க்கும் நல்விருந்தாய், பாவையர் நெஞ்சில் சிம்மமாய் ஏறி பல்லாண்டு காலம் நிலைத்து வாழ்கவே. புதியதொரு சாதனை சிகரம் தொட புன்னகையோடு தொடங்கும் இந்த 25 ஆண்டுகள் புதியதொரு சாதனை சிகரம் தொட புன்னகையோடு தொடங்கும் இந்த 25 ஆண்டுகள் வெற்றி கொடியை நாட்டிடவே மனமருந்த நல்வாழ்த்துக்கள். வெற்றி கொடியை நாட்டிடவே மனமருந்த நல்வாழ்த்துக்கள். இன்னும் 100 ஆண்டுகள் இந்த டிவியை தொலைக்காட்சியை நாம் எதிர்பார்க்கின்றோம். நன்றி வணக்கம்.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதை கேட்பதமான வரிகள் வாழ்த்துக்கள். இதுவே நீங்கள் எவ்வளவு காலமா நீங்கள் டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
5: நான் கனகாலம் பார்க்கின்றி அதையும் அந்த மியூசிக் கணக்கண்ட அநேகமாக அந்த சுதாக்கிழமை தோறும் அந்த நேயர்களுக்கும் இந்த வானொலி கலைஞர்களுக்கும் புதிய புதிய ஒரு கலைஞர்களை உருவாக்கி விட வேண்டும் அந்த துடிப்பில் இன்னிசையாய் அந்த இசைத்து கொண்டிருக்கும் அந்த இசை பயணத்தில் நானும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்காதில் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். பல நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் அந்த போர்க்கால இக்கட்ட காலகட்டங்களில் பல அந்த இசை நிகழ்ச்சிகளை அந்த அரிய அந்த முற்று முழுதான ஒரு அறிவித்தலை தராமல் சில நிகழ்ச்சிகள் வேறு வானொலிகளில் தவிர்ப்பதை பார்த்தேன். ஆயினும் இந்த டிவியை அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பல்முகம் தோறும் அந்த இசை நிகழ்ச்சிகளை கொண்டு வந்த அந்த திறமையை நான் பாராட்டுகின்றேன். அந்த துணிவும் அந்த அந்த கலைஞர்களின் என்னதான் நடந்தாலும் என்னதான் தங்களுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு பாரியான்னு சொல்லி அந்த அந்த அந்த மன உறுதியை நான் பாராட்டு.
1: நன்றி நன்றி.
5: இந்த இவ்வளவு இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் அந்த அந்த டிவியை நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த வர்த்தக பெருமக்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், செய்தி சேகரிப்பாளர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நம்பிக்கையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி
5: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நீச்சல் கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா.
1: சாப்பிட்டீங்களா?
6: இனிமேல தம்மா
1: சொல்லுங்க.
6: டிவிக்கு மனம் மாறந்த 100 ஆண்டு வாழ்வேன் வாழ்த்தி கொண்டே.
1: நன்றி நன்றி ஐயா.
6: நன்றி
1: நன்றி. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். 1 மணி வரை அழைக்க முடிய தொலைபேசி 4164644 2222.

0: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: மதிய வணக்கம். நான் சுதா.
3: வணக்கம் சுதா, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கிறோம். நான் டிவியை பற்றி சொல்லுவேன். முக்கியமா
3: சொல்லுங்க.
4: ஏனென்றால் 2001 நாங்கள் அப்போ வந்து இங்கே வந்து நான் அப்போவே அதுக்கு மேலே வந்துட்டேன். அப்போ டிவியை வந்து ஒரு தமிழ் ஊடகமாக நோர்த் அமெரிக்காவில் புதுசாக வந்தது. அது வேறு ஒன்றுமே இல்லை. டிவியை பார்க்கறதே நாங்கள் அந்த அப்போ விசிஆர் கெசட்லாம் நாடகங்கள் படவெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ டிவியை வந்தோடனே உண்மையாக ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஊடகமா இருந்தது. அப்ப அதால அப்ப அந்த நேரம் வேறு நியூஸ் வாசிக்கிற துஷ்யந்தினி குணரத்னம், மற்றது வி என் மதியழகன், விக்னேஸ்வரன், உதய தமிழ் பிரியன், அப்படி இன்னொரு ஆஸ்திரேலியாகிற அப்படி நிறைய பேர், ராம்பிரசன், உதயன், அதையெல்லாம் தெரியும். உதயன் பிறகு வந்தவர், ராம்பிரசன் தெரியும். அவ அப்படி ஒரு எங்களுக்கு எல்லாம் ஒரு அப்ப அந்த பாக்ஸ் எல்லாம் ஒன்றுமே
3: இல்லை.
4: அந்த நேரத்துல ஐபோன் ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த நேரத்துல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு ஊடகமாகவும் நல்ல ஒரு எல்லா செய்திகளையும் நாங்கள் அறியக்கூடியவா இருந்தது. அதை விட படங்கள் கூட நாங்கள் விரும்பின படங்கள் வெறும் ஒரு மணிக்கோ ஞாபகம் மறந்துட்டேன். அப்படி மூன்று தரம் வெறும் படம் அப்படி அதெல்லாம் மினக்கட்டு இருந்து பார்ப்போம். ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே ஒரு வேலை செய்து போட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு பார்ப்பதற்கு டிவி தான் எங்களுக்கு துணையா இருந்தது. வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஹாப்பி பர்த்டே டிவியை. நன்றி.
3: ஆஹா, தேங்க்யூ. அது மட்டுமின்றி நீங்க அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஞாபகத்துல வச்சு சொல்றீங்க, அது மிகப்பெரிய நன்றி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 461-464-6222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல்

0: ஆமாம், நேயர் சுதா கதைக்கும் பொழுது ஒரு பெயர் ஞாபகத்தில் வரவில்லை என்று கூறினார். ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஒரு நபர் என்று, அந்த அவருடைய பெயர் வந்து அஞ்சன், அஞ்சனன் தான் அந்த நபர். அது மட்டுமின்றி சிஎம்ஆரில் வந்து நியூஸ் தயாரிப்பில் இருந்த நளினி அக்கா, அவள் தற்பொழுது வந்து உயிருடன் இல்லை. அவளுடைய பங்களிப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிதாக இருந்தது. அந்த இந்த தருணத்தில் நாங்கள் அவர்களையும் நினைவு கூர்ந்து கொள்கின்றோம்.
1: கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம். அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சிகே செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் ராஜி, என்ன வேலைப்புன்னு சொல்லுங்க.
0: தலைப்பு நீங்க கேட்கவில்லையா? நாங்கள் டிவியை பற்றி, இன்றைக்கு எங்களுடைய பிறந்த தினம் ஆகையால நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம், கவிதை வடிவில் சொல்லலாம். நீங்க எவ்வளவு காலம் டிவியை எல்லாம் பார்த்தீர்கள் அதை பற்றி நீங்க விவரிக்கலாம்.
5: நீண்ட நாட்கள், அதாவது எப்ப ஆரம்பித்ததோ 2004 நான் நினைக்கிறேன் ஆரம்பித்தார்கள் இந்த மாதம். நான் வந்தது 2004 செப்டம்பர். அப்ப நாங்க வந்திருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு பழைய ரேடியோ கொண்டு வந்து கொடுத்தார். அதை ஒரு நாள் நைட்ல திருப்பி அந்த திருப்பி திருப்பி போகும் பொழுது நந்தவனம் கவிதாண்டு கவிதாட நிகழ்ச்சி வந்து கவிதா உதயந்த நிகழ்ச்சி, அதுல இருந்து ஆரம்பித்ததுதான் நின்று வரை. ஆனா ஒரு 2 வருடங்களாக வானொலியில் பங்கு பற்றுவதிலே கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த முதல்ல ஒரு ரிவியூ கொடுக்கலாம், அதை போன்ல எங்களுக்கு விமர்சனம் சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு பேரை வச்சுட்டு விமர்சனம் பண்ணிட்டே இருந்தேன், விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அதன் பிறகுதான் பாட்டு கேட்க தொடங்கினேன். அந்த காலத்துல அந்த கவிதா உதயன், ராம், சுதாகர், ரஞ்சனன், அப்படி நிறைய, பூஜா, ஐஸ்வர்யா, அருண்குமார், பிரசாந்த் ராஜ், சுதர்சன் இத ஜீவாசன் தொடக்கம் அத்தனை பேரும் நாங்க கலைத்திருக்க அந்த காலம் நாங்க அவர் அந்த மிகவும் கஷ்டம் ரேடியோ கேட்க அந்த ரேடியோ ஒன்று வேணும் பற்றி. ஆனா இப்ப நல்ல வசதி. அந்த காலம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்துவாங்க, அதுக்கு கட்டாயம் போவோம். அப்ப அதுல எல்லாரையும் சந்தித்து பேசுறது ஒரு ஆர்வமா இருக்கும். அப்படி நான் வாழ்த்தி கொள்கின்ற 25 வருடமுமே நான் பணிய அவர்களோட நடைபெறிந்து கொண்டுதான் இருக்கின்ற. உண்மையில எனக்கு வானொலி இல்லாம இருக்கவே முடியாது. வீட்டுல இருந்தா எனக்கு காலம் என்னமோ ஆயிடும், உடனே வானொலிய போடுவேன். அது அது பழகிடும் எனக்கு. அது இல்லாம இருக்கே அது 24 அவரும் இந்த ரூம்ல எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கூகுள் ஹோம் எல்லாம் ரெண்டு ரூம்லயும் பிக்ஸ் பண்ணிருக்கு. பெட்ரூம்ல இன்னொரு ரூம்ல அடுத்தது எங்க போனாலும் எனக்கு வானொலி, கிச்சன்ல எல்லாம் இருக்கு. அதனால அதோடதான் எங்க வாழ்க்கை 24 சிவசந்த நேரம் தவிர மற்றதெல்லாம் சிஎம் ஆகுல மட்டும்தான். அதுல யாரும் இல்லாட்டையும் சும்மா பாட்டு கேட்டுக்கொண்டா இருப்பேன்.
0: நன்றி நன்றி
5: நன்றி நான் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றென்றும் ஆரோக்கியமா புகழா உலகம் எல்லாம் எல்லோரும் அதை கேட்டு மண்ணில் மட்டுமல்ல விண்ணுக்கும் போய் சிஎம்ஆர் டிவியை பார்த்து வந்தேன் கேட்டு வந்தேன் என்று எல்லோரும் கூற வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி.
0: ஆமாம், 25 என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசாத்திய சாதனை. அந்த சாதனையை நாங்கள் மேன்மேலும் பல நூற்றாண்டுகள் நடத்துவோம் என்பதை நாங்களும் கூறுகின்றோம்.
2: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 4164892000 GTA கிரெடிட் கனடாவின் முதல் முதல் HD. இது தமிழ் HD. உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: இதுவரை நேரமும் நீங்கள் இணைந்து டிவிஐக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் நிறைய பெயர்களை நீங்கள் மென்ஷன் பண்ணி அவர்களை பற்றி கூறியதற்கு மிக்க நன்றி. அது மட்டுமின்றி டிவிஐயில் நியூஸ் தயாரிப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த நளினி அக்கா, அவர் தற்பொழுது உயிருடன் இல்லை. அவருடைய பங்களிப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்தில் நினைவு கூறுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

0: ஃபார் ஆல் யுவர் இன்சூரன்ஸ் நீட் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
2: டிவிஐயில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்த KS பாலச்சந்திர அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்தில் அவர்களும் இந்த தருணத்தில் உயிருடன் இல்லை, அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து கொண்டு போகின்றோம். ஏனென்றால் அவருடைய பங்களிப்பு எங்களுக்கு மிகப்பெரிதாக இருந்தது. அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து கொள்கின்றோம். இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஆண்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradeep Selvam, thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
7: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிடில் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 cents முதல் 70 cents வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 22-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
4: காசு வேணும் கேட்டேன்,
2: குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financeல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிரு.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுது முதல் நேர்கள் CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கலாம். இன்று 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்கள் இணைந்து கொண்டு இப்பொழுது முதல் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் 6 மணி வரை நேர் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை திரை இலக்கிய சாகர சங்கமம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க வரும். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் வழங்கிய போல் திரை இசை தேர்வு எங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் மகிழ்ந்திருக்கலாம். இந்த 4 மணி பொழுதும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றது. அலையுங்கள் வழமை போல் தொலைபேசி ஊடாக 416-6444-6222. நீங்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் CMR தமிழ் HD அலைவரிசைகளில் இணைந்து கொண்டு பாடல்களை விரும்பி கேட்கலாம், நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக அழைத்து பேசலாம். அழைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கமும் அதே இலக்கம்தான், 416-6444-6222. உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் CMR-உடன் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்கள், உங்கள் பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அல்லது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்ற அத்தனை நேர்களும் இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 5:02. இந்த மனத்தியாலத்தின் செய்தி அறிக்கை இப்பொழுது இடம்பெறும்.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD, Avali News.

0: வட அமெரிக்காவின் முதலாவது 24 மணி நேர தமிழ் தொலைக்காட்சி சேவையான டிவிஐ தனது 25வது ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுகின்றது. கனடா மற்றும் வட அமெரிக்க தமிழ் ஊடக வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ள டிவிஐ தொலைக்காட்சி கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கான செய்தி, நிகழ்ச்சிகள், கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களை ஊடகத்தினூடாக இணைக்கும் பணியில் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த தொலைக்காட்சி முக்கிய பங்காற்றியிருக்கின்றது. கால மாற்றத்திற்கேற்ப தொலைக்காட்சி ஒளிபரப்புடன் டிஜிட்டல் தளங்களிலும் தனது சேவையை விரிவுபடுத்தி புதிய தலைமுறையினரையும் சென்றடைந்துள்ளது. கடந்த 25 ஆண்டுகால பயணத்தில் பங்களித்த ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், விளம்பரதாரர்கள், நேயர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நிர்வாகம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்து தமிழ் ஊடக பயணத்தில் புதிய அத்தியாயத்தை நோக்கி இந்த தொலைக்காட்சி நிறுவனம் முன்னேறி வருகின்றது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கப்பெற்றதும் அதனை உடனடியாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புலனர்வு ஹிங்குராங்குட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 4 முக்கிய சவால்களை வெல்ல பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என்று அமைச்சர் வைத்திய நளிந்த ஜெயதிச உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய குழுவின் 79வது அமர்வில் வலியுறுத்தியிருக்கின்றார். தென்னிந்திய திருச்சபையினால் அரச காணியில் சட்டவிரோதமாக தேக்கு மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் குறித்த மரங்களையும் பலகைகளையும் அரச மரக்கூட்டு தாபனத்திடம் கையளிக்குமாறு பிரதேச செயலர் உத்தரவிட்டிருக்கின்றார். இலங்கையின் நீதித்துறையை வலுப்படுத்தி பொதுமக்கள் எதிர்நோக்கும் நீதிமன்ற வழக்குகளின் காலதாமதம் மற்றும் செலவினங்களை குறைத்து விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியலமைப்பு திருத்தங்களை முன்னெடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு தாய்மாமன் தங்க மோதிரம் என்ற புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாராகி வரும் நிலையில் இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை பெற்ற நகைக்கடை நிறுவனங்கள் தங்கள் கடையில் இருந்து பொருட்களை அனுப்ப தொடங்கியிருக்கின்றன. வங்கதேசம் சென்ற பிறகு மீண்டும் இந்தியா சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இந்த அரசின் நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் மரேன்லேண்டில் இருந்து தங்கள் இடத்திற்கு மாற்றப்பட்ட பல பெலுகா திமிங்கிலங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருப்பதாக சிகாகோ மீன் வளர்ப்பகம் தெரிவித்திருக்கின்றது. நோவாஸ்கோஷியாவின் கேப் பிரிட்டன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கனடாவின் கூட்டாட்சி ஆராய்ச்சி அமைப்பில் உள்ள பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்க கொள்கைகள் கனடிய பல்கலைக்கழகங்களில் கல்விசார் ஆராய்ச்சியை பலவீனப்படுத்தி ஒட்டுமொத்த கல்வி செயல்திறனையும் குறைத்திருப்பதாக மெக்டொனால்ட் லோரிய நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. 2 உலகப் போருக்கு பிந்தைய ஐரோப்பிய ஜனநாயக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக நேற்று இடம்பெற்ற சாக்சனி மாநில தேர்தலில் தீவிர வலசாரி கட்சியான ஜெர்மனிக்கான AFD முன்னொருபோதும் இல்லாத வகையில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. சீனா மின்கல சேமிப்பு விரிவாக்கத்தை குறைத்து புதிய தொழிற்சாலைகளுக்கான அனுமதிகளை நிறுத்தி வைத்திருப்பதாக சீனாவின் நிதி செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவுக்கு சேவை வழங்கும் 2 விமான நிலையங்கள் உட்பட 7 விமான நிலையங்கள் எரிமலையிலிருந்து பரவிய எரிமலை சாம்பல் நாட்டின் சில பகுதிகளில் விமான போக்குவரத்தை பாதித்ததால் இன்று மூடப்பட்டுள்ளன.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ் HD, செவிகளில் நிறைந்திடும் தமிழ் HD, 101.3 CMR தமிழ் HD.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்க நேரம். இப்பொழுது முதல் நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை 6 மணி வரை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகிறீர்கள். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான திரை இசை பாடல்கள் தொடர்பாக திரை இலக்கிய சாகர சங்கமமாக, சாகர சங்கமம் என்றால் மிகப்பெரிய அந்த திரை இசை பாடல்களில் காணப்படுகின்ற பல் சுவை அம்சங்களை நாங்கள் பார்க்கின்ற, நோக்குகின்ற, பிச்சு பிச்சு பார்க்குகின்றன்னு சொன்னால் டீகோட் பண்ணுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை வளமை போல் எங்களது திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வது 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நீல் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். அது மட்டுமல்ல, நேர்களை உங்களது நிகழ்ச்சிகளில் நேர்கள் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை பாடல் விரும்பி கேட்க இருக்கின்றீர்கள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியை கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் இலகுவாக இணையலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 416-644-6222 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நேர்கள் அழைத்து பேசலாம். இந்த வேளையிலே நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: சில பேர் இந்த சிக்னல் விழுந்தாலும் அவை போன்ல மினக்கட்டு கொண்டிருக்கிறது கவனிக்கிறேன்.
0: நானும் சில பேர் அந்த முந்திடுறது பிள்ளை சொல்லி செய்து போட்டு
1: அது நான் இல்லை சிலவர் அப்படி நடக்கலாம். நான் இன்றைக்கு அப்படி நடக்கலாம். எனக்கு பாட்டு வந்த இன்னைக்கு செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து வண்ண வண்ண சொல்லெடுத்து அந்த பாட்டு கேட்போம்.
0: வண்ண வண்ண சொல்லெடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு. என்ன
1: நல்ல படம் உண்டு, பாட்டு நல்ல பாட்டு.
0: செந்தமிழ் பாட்டோட நிக்கிறீங்க.
1: சில வேளை அது திடீரென்று ஒரு மைண்டுக்கு ஒரு பாட்டு வருந்தானே, அதை கேட்கணும் போல இருக்குந்தானே, அப்படி வந்த பாட்டு தான் இந்த பாட்டு. அதை கேட்டு
0: சரி, நாங்கள் இன்றைக்கு எல்லா நேர்களுக்கும் என்னென்னா, எங்களை நேர்களுக்கு கொஞ்சம் அவல் கொடுத்தா தான் சந்தோஷமே பாட்டு கேட்டுக்கொண்டு போகிறோம். தாங்கள் நாங்கள் பாட்டை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னா அவளுக்கு என்ன செமிக்கதில்லை, ஏதாவது பேசுவதற்கு ஒரு அவல் கொடுக்கணும். தாரணி சொல்லுங்கள், நீங்கள் சும்மாவே பேசுவீங்க தெரியும் எனக்கு. இவ்வளவு நேரம் பேசிட்டீங்கல்ல, நானே இப்படி பேசுறேன் இல்லை, கனவே பாட்டை மட்டும் கேட்டு ஓடிடுறது. அவையில கொஞ்சம் வண்டைக்கு செமியாக்குணமா இருக்கும், என்னடா அப்பா ஒரு பாட்டை மட்டும் கேட்டு வந்துட்டவன். அதுக்காக இன்றைக்கு என்ன செய்யிருக்கணும் வேண்டாம், இந்த இடக்கிட சின்ன சின்ன விஷயங்கள் ஊட்டி ஒரு சொல்லிதான் சொல்லலாம், ஒன்றைத்தான் சொல்லணும், கணக்க சொல்லக்கூடும். மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஏதாவது உங்களுக்கு பிடித்த?
1: மறுமலர்ச்சி.
0: மறுமலர்ச்சி
1: பாட்டு எடுக்கு, பாத்தேன்னா அதுல அந்த நல்ல பாட்டு எடுக்கு, நன்றி சொல்ல உனக்கு.

அந்த பாடல் 1958 தமிழ் திரையுலகம் கண்டறிந்த ஒரு பாடகி ஜிக்கியம்மா. அவரது குரலில் பாருங்கள், இந்த காலத்தில் பாட தொடங்கியவர். அந்த ஜிக்கியம்மாவின் குரலை மீண்டும் நாங்கள் அசை போடுவதற்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த பாடல் இந்த பாடல். செந்தமிழ் பாட்டு திரைப்படம் 1992 வெளிவந்தது. அண்மையில் தான் ஜிக்கியம்மா காலமான செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்.

0: அவரது குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இசைஞானி இளையராஜா இருவரும் சில திரைப்படங்களுக்கு ஒன்றாக இணைந்து இசையமைத்தார்கள். அதை நாங்கள் காலம் முழுக்க கொண்டாடலாம். அப்படி அவர்கள் இருவரும் இசையமைத்து வெளிவந்த செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தில் பாடகி ஜிக்கியம்மா அவர்களது குரல்களில் அந்த பாடல் தாரணி விருப்பத்தில் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 5:20.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
0: அண்மையில் என்றால் கடந்த நூற்றாண்டில் பிறந்து இந்த நூற்றாண்டில் இருந்தவர் என்பதுதான் அதன் அர்த்தம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இதே நன்றி. நீங்க நலமா?
2: முதல்ல டிவிஐக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் ஊழியர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி. இதே நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
2: நன்றி. வணக்கம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.

0: இதயன் விருப்பத்தில் ஒலித்த இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த நேர் நிகழ்ச்சியில் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் மாசு, நான் மதன் கேட்கிறேன். நல்லா இருக்கிறீங்க?
0: ஓ, நலம் நலம்
1: மதன். கவிதை ஒன்று சொல்றேன் மாசன்.
0: என்னத்துக்கு கவிதை?
1: டிவிஐயை பற்றி.
0: சரி, சொல்லுங்க.
1: டிவி எங்கள் வேலையின் கலப்பை போக்கி டிவி ஊடாக மகிழ்ச்சி டீயை அள்ளித்தரும் அருமையான ஊடகம். டிவியை பார்த்தாலே உற்சாகம் ஊறி வரும். தேமாமிருதம் கலந்த படைப்புகளை கலைஞர்கள் மிகவும் திறம்பட டிவி ஊடாக ஊட்டி விடுகின்றார்கள். இந்த ஊட்டி வரை உறவு என்றென்றும் தொடரும். இமயமலை போல டிவியை இன்னும் பல சிகரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி, டிவியை வளமாக வாழ உக்க உரமாக உன்னத உழைப்பாக திகழும் வாழ்க்கைக்கு எங்களுக்கு வழிகாட்டும் டிவிஐ கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நேயர்கள் அனைவருக்கும் டிவிஐயின் பிறந்த நாளையும் தெரிவித்துக் கொண்டு, அதுடன் எங்கள் சுதா அண்ணாவுக்கும் வாழ்த்துக்களை, பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வாசன்.
0: என்ன பாடல்?
1: தென்றல் வந்து என்னை தொடும் சத்தமின்றி. மம்முட்டி இந்த படம் கிளிப்பேச்சை கேட்கவா?
0: பிடிச்சது. சரி, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.

ஆமாம், டிவிஐ தொலைக்காட்சி 25வது வருடம், ஏறத்தாழ ஒரு கால் நூற்றாண்டு வெள்ளி விழாவில் இப்போது கால் பதித்திருக்கின்றது. நேர்கள் டிவிஐயுடனும் இணைந்து பயணித்த நேர்கள், எங்களது சிஎம்ஆர் நேர்கள் என்பதை அவர்களது வாழ்த்துறைகளில் இருந்து நாங்கள் நாளாந்தம் அறிந்து கொள்ள முடிகின்றது. என்ற வகையில் அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அந்த பாடல் தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 5:34 கே ஜே ஜேசுதாஸ் ஜானகி குரலில் மதன் விருப்பத்தில் பாடலொடிக்க கேட்டீர்கள். நேர்கள் 6 மணி வரை நேர்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
5: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். Dixian Dundas, 1450 Dundas Street East, Mississauga. Akshaya's Fashion, 905-306-7052.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
7: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
7: 416-897-0919.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் ஸ்பீச்சரன் பேசுறேன்.
0: வணக்கம் ஏ ஸ்பீச்சரன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்லமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ஓ நல்ல நலம், நன்றி.
1: முதல்ல டிவியை தொலைக்காட்சி மேலும் பல சீரங்கள் கூட குணமட்டு அவர்களை வாழ்த்தி கொண்டு இன்றைக்கு ஏறிந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என்மனமே. அந்த பாடலை கேட்போம். வைதேகி காத்திருந்தாள் இருந்து
0: சிலவள வெள்ளி விழாவால் தான் ஆனந்த மாதிரியா
1: இன்றைக்கு ஏறிந்தால் இருக்கலாம்.
0: இன்றைக்கு ஏற்ற பாடல்
1: ஜெய சந்திரன் பாணிக்கியராகும். இது காலத்துல இதுதான் நாங்கள் வளர்ந்து வர நேரங்கள்ல பட்டி ரொட்டி எல்லாம் கலக்கிற பாடல்கள்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நில் பதில் சொல்லோட இணைவோம். இல்ல நில் பதில் சொல்லோட இணைவோம் என்று
1: கட்டாயம் நிச்சயமா.
0: நீங்க
1: இணைவோம்.
0: ஓ மம்முட்டி படங்கள் ஒன்னும் பாக்கல நீங்க? உலகத்தில் இந்த மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை பெறுவது என்பதும் ஒரு மிகப்பெரிய போட்டியாக ஒரு பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகின்றது. மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த ஜொஹேரி மோலா பெற்றிருக்கின்றார். ஸ்பெயினைச் சேர்ந்த எலிசபெத் இரண்டாம் இடத்தையும் மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண்ணான தனுஷியா செட்டி மூன்றாம் இடத்தையும் பிடித்திருக்கின்றார்கள். வியட்நாமில் நடைபெற்ற இந்த போட்டி ஆகஸ்ட் 8 மிஸ் வேர்ல்டு உலக அழகப் போட்டி தொடங்கியது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த நிதிகா போர்வால் உட்பட 111 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள். இதில் சிறப்பு என்னவென்றால் முதலாவது இடத்தை பெற்றவர் டொமினிக்கன் குடியரசு என்பவர்கள் அடிக்கடி சுற்றுலா பயணம் செல்லுகின்ற டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த மோலா பெற்றிருக்கின்றார். இரண்டாம் இடத்தை ஸ்பெயினைச் சேர்ந்த எலிசபெத் பெற்றிருக்கின்றார். மூன்றாம் இடத்தை பெற்றவர் தான் யார் என்றால், கொஞ்சம் ஆச்சரியமான உண்மை, ஒரு பெண், தமிழ் பெண் தனுசியா செட்டி அந்த மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கின்றார். இவர் மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண்.

0: அந்த பாடல் ஒளி துவைந்த நேரம் 5:44 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111. சகாஜா
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம் கண்ணன் கைகன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் கண்ணன், நன்றி. நீங்க நலமா?
3: நல்லாக்கம் வாசம், நல்லாக்கம் வாசம். இன்றைக்கு எங்கட மம்முட்டி, நடிகர் மம்முட்டியின் 75வது பிறந்த நாளை கொண்டாடுற அழகர் படத்துல வந்து ஒரு பாட்டு கேட்போம். அதோட வெள்ளி விழா கொண்டாடுற டிவிஐக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு ஆரம்பத்துல இருந்து நாங்க பாப்போம். டிவிஐ வந்தப்பதான் படமே வந்து தமிழை பார்க்க டிவியில, அது மறக்க இல்லாத நாட்கள். இப்பதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற அந்த இன்னொரு நேர் சுதாகர் அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இந்த பிறந்தநாள் கொண்டாட திருநாள் கொண்டாடுவதற்கும் நுடிவான் வாழ்த்தி கொண்டு கேட்போம் பாட்டு.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்து கொண்டமைக்கு
3: நன்றி. நன்றி நன்றி வாச.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம், யார் பேசுறீங்க? யார் பேசுறது?
4: நான் சங்கர் வரைக்கிறேன் அண்ணா, பீஜன்ல இருந்து.
0: ஓ சங்கர், நீண்ட இடைவெளிக்கு பிறகு போல இருக்க.
4: ஓம் அண்ணா, சந்தோஷமா இருக்கு. கூட என்ன அடிக்கேக்க போயிருவேன்னு நீங்க எடுத்திருக்கு, அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
0: சொல்லுங்க,
4: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம்.
4: நானும் மிக்க நிலவா இருக்கிறேன்.
0: எனக்கு
4: நான் இந்த கார் மாறி கொண்டு வர இல்லையா, அந்த கார்ல HD FM
0: இல்லையா,
4: அப்ப பைப் மற்ற கார் மாறி மாறி விடுறதுல கொஞ்சம் அது இல்ல, அப்ப அதான் கீழே போட்டு தானே.
0: என்ன பாடல் சங்கர்?
4: எனக்குன்னா அந்த சகித படத்துல இருந்து பேசாய் படத்துல இருந்து முதல் முதல் பார்த்தேன் உண்மை என்ற பாடலை கேட்க விரும்புறேன்.
0: பிரிய சாகித்ய படத்துல
4: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
4: நன்றி. வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணிபா.
0: வணிபா சொல்லுங்கள். வணக்கம்.
5: நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம் நன்றி. நீங்க நலமா?
5: நலம் நலம்.
0: என்ன பாடம்?
5: எனக்கு இந்த விஸ்வ துளசி படத்துல இருந்து மயக்கமா நீ மயக்கமா
0: மயக்கமா காத்திருக்கின்றார்கள் பல நேர்கள். நான் நினைத்தால் இப்போது எங்களது கீத சந்தங்கள் நிகழ்ச்சி பாடல் ஒளிபரப்ப முடியாமல் போய்விடும். ஆகவே நேர்கள் இணைந்திருக்கின்ற நேர்கள் தயவு செய்து 7 மணிக்கு இணைந்து கொள்ளுங்கள். 7 மணிக்கு எங்களது எல்லோரும் எனது அன்புக்குரிய நேர்கள்லாம் இருக்கிறீர்கள். தயவுசெய்து 7 மணிக்கு எங்களது திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களது பாடல்களை எங்களது தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம்.

அது அழகன் திரைப்படத்திலிருந்து.

0: கிராஸ் போர்டர் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: இந்தோனேஷியாவின் அனக் கிரகடோவா எரிமலையிலிருந்து பரவும் ஆபத்தான சாம்பல் புகை கூட்டங்களின் காரணமாக கொழும்பு மற்றும் ஜகர்த்தா இடையிலான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இன்றைய விமான சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து ஜகர்த்தா செல்லும் UL 364 மற்றும் ஜகர்த்தாவிலிருந்து கொழும்பு திரும்பும் UL 365 ஆகிய இரண்டு விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தேசிய விமான போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. அனக் கிரகடோவில் இருந்து சிலிக்கா துகள்கள் மற்றும் பாறை இடிபாடுகளுடன் கூடிய அடர்ந்த சாம்பல் புகை பரவியதனால் ஜகார்த்தாவின் சுகர்னோ ஹாட்டோ விமான நிலையம் உட்பட்ட பல விமான நிலையங்களின் செயற்பாடுகளை இந்தோனேஷிய விமான போக்குவரத்து அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். காற்றில் மிதக்கும் இந்த சாம்பல் துகள்கள் விமான இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதனால் இலங்கை நோக்கிய மேற்கு வான்வழி பாதையிலும் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாகின்றது. இந்த அமர்வு இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் 7 வரை நடைபெற அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய ஆரம்ப நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் டர்க் தொடக்க உரையாற்றவுள்ளார். இதன்போது இலங்கை குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அறிக்கை இந்த வாரம் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும். மேலும் ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் சூடான், வெனிசுலா மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் மனித உரிமை நெருக்கடிகள் குறித்தும் இந்த ஆண்டின் அமர்வில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரங்கள் தொடர்பான அறிக்கைகளை பரிசீலித்து உரிய தீர்மானங்களை நிறைவேற்ற பேரவை நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவற்றில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சுமார் 40,000 கைதிகள் தற்பொழுது சிறைச்சாலைகளில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் போதைப்பொருள் மாத்திரைகளின் பரவல் விரிவடைந்திருப்பதாக அமைச்சர் விஜயபால கவலை வெளியிட்டார். பாடசாலைகளில் போதைப்பொருள் பரவுவதை தடுப்பதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புடைய கதிர்காமம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்கச் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யானையின் ஆரோக்கியம் மற்றும் நலனை கருத்தில் கொண்டு கதிர்காம தேவஸ்தானத்தின் பஸ்நாயக்க நிலமே திலின மதுசங்க இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கதிர்காம தேவஸ்தானத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சிறிய ஊர்வலங்களிலும் வாசனா யானை பங்கேற்க செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுதும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஊர்வலங்களுக்காக வாசனா யானையை வழங்குமாறு கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. இருப்பினும் யானையை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதும் ஊர்வலங்களில் பயன்படுத்துவதும் அதன் உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்று கதிர்காம தேவஸ்தானத்தின் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. ஹைட்ரஜன் ரயில்களின் வேகத்தை மணிக்கு 110 கிலோமீட்டராக உயர்த்த இந்தியன் ரயில்வே திட்டமிட்டிருக்கின்றது. மாற்று எரிசக்தி பயன்பாட்டில் முக்கிய முன்னேற்றத்தை அடையும் வகையில் ஹைட்ரஜன் எரிபொருட்களில் இயங்கும் ஏர் ரயில் இயந்திரத்தை தயாரிக்கும் பணியில் 2022 முதல் இந்திய ரயில்வே ஈடுபட்டு வந்தது. 140 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சென்னை பெரம்பலூரில் உள்ள ரயில்பட்டி தொழிற்சாலையில் ரயில்பட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ரயில் சேவையை அறிமுகப்படுத்த கடந்த மே மாதம் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியது. ஹரியானாவின் ஜின் சோனிபட் இடையே அண்மையில் இந்த ரயில் சேவை பிரதமர் நரேந்திர மோடியினால் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கிடையே தற்பொழுது ஹைட்ரஜன் ரயில்களின் வேகத்தை மணிக்கு 110 கிலோமீட்டராக உயர்த்த இந்தியன் ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ஊடகங்களிடம் பேசியிருக்கின்ற ரயில்வே வாரிய தலைவர் சதீஷ்குமார் ஜின் சோனிபட் வழித்தடத்தில் ஹைட்ரஜன் ரயில்கள் தற்பொழுது அதிகபட்சமாக மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த ரயில்களை மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக இயக்கி சோதித்திருப்பதாகவும் இந்த ரயில்களை அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெர்மனியில் உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் 2018 இயக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்காவில் ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கின்றது. இன்று தமிழக சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சட்டமன்ற பதிலுரையின் போது பேசிய அவர், இரண்டு பெண் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரே அரசு தமது தமிழக வெற்றிக் கழக அரசுதான் என குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு பெண்ணாக இதே சட்டசபையில் பல அவமானங்களை சந்தித்ததாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இனி பெண்கள் எந்த பிரச்சினையையும் சந்திக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதாகவும் எந்த ஒரு பெண்ணும் அவமானப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அரசியலுக்காக தனிப்பட்ட முறையில் மக்களையோ அல்லது பெண்களையோ தரம் தாழ்த்தி பேச வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நம் வீட்டில் தாய், அக்கா, தங்கச்சியாக இருப்பது அதே பெண்கள்தான் என்பதனை மனதில் வைத்து பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் இப்பொழுது 6:06. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சி. கீத சந்தங்கள் நிகழ்ச்சி இப்பொழுது முதல் நேர்கள் 7 மணி வரை கேட்டு மகிழலாம்.

கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் இன்றும் பழமை போல் எங்களது பல்வேறு விதமான பாடல்கள், அந்த பாடல்கள் தொடர்பான மிக முக்கியமான பல சண்டங்கள், சாகரங்கள் என்று பல விடயத்தை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வளமை போல் இணைந்திருங்கள். 4164664222 என்ற எங்களது வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள், அது மட்டுமல்ல 101.3 தமிழ் ஹெச்டி அலைவரிசைகள் ஊடாக உங்களை வந்து கீத சந்தங்கள் மகிழ்விக்க இருக்கின்றன.

கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் இன்று முதலில் கொண்டு வருவது தமிழ் திரையுலகத்திலும் மலையாள திரையுலகத்திலும் கொடிகட்டி பறந்த ஒரு மிக முக்கியமான இசையமைப்பாளர். இவரது இசையில் பல்வேறு விதமான பாடல்கள் வெளிவந்து தமிழ் திரையுலகத்தை ஒருமுறை திரும்பி பார்க்க வைத்தது. அவர் வேறு யாருமல்ல, மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவராக மலையாளத்தில் போற்றப்பட்ட சலீல் சௌத்ரி. இந்திய திரைப்பட உலகின் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், கவிஞர், எழுத்தாளர் என்று பன்முக தன்மை கொண்டவர். இவர் முதன்மையாக வங்காளம், இந்தி மற்றும் மலையாள திரைப்படங்களுக்கு இசையமைத்தாலும் சில புகழ்பெற்ற தமிழ் திரைப்படங்களுக்கும் தனது அருமையான இசை மூலம் செழுமை சேர்த்தவர். பொதுவாக இவரது மிக முக்கியமான திரைப்படம் 1978 வெளிவந்த பருவமழை என்ற தமிழ் திரைப்படம். மதனோற்சவம் என்ற மலையாள திரைப்படத்தை தமிழால் மாற்றி வெளிவந்த போது அது பருவமழை என்ற பெயரில் வெளிவந்தது. அதே போல் 1979 பாலமகேந்திரா இயக்கத்தில் வெளியான அழியாத கோலங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மிக சிறப்பான பாடல்கள். கே விஜயன் இயக்கத்தில் வெளியான தூரத் இடிமுழக்கம் திரைப்படத்திலும் இவரது பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. தனிமையிலே ஒரு ராகம் என்ற பாடல். அதேபோல் அழியாத கோலங்கள் திரைப்படத்தில் பூவண்ணம் போல நெஞ்சம் என்ற பாடல் எங்களது பிஜிஎம்மாக ஒழித்தது என்று அந்த பாடலை மிகச்சிறந்த ஒரு வெற்றி பெற்ற பாடல். நான் எண்ணும் பொழுது அழியாத கோலங்கள் திரைப்படம் அந்த பாடலும் எப்போதுமே நாங்கள் எண்ணுகின்ற பொழுது ஒரு இனிமை சேர்க்கக்கூடிய பாடல் என்றால் அது மிக அல்ல. இப்படி சலீல் சௌத்ரி பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம். அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் தனியே இந்திய திரைப்படத்துறையில் ஒரு மாநிலம் சார்ந்ததாக அது அடங்கிவிடவில்லை. மாறாக பல்வேறு விதமான மாநிலங்கள் கடந்து, மொழிகள் கடந்து பல லட்சோப லட்சம் ரசிகர்களை, அது மட்டுமல்ல திரையுலக பிரபலங்களை, இன்னும் சொல்லப்போனால் இன்று இருக்கக்கூடிய அவருக்கு பின்வந்த பல்வேறு இசையமைப்பாளர்களை அவர் பால் ஈர்த்து அவரது பாடல்களால் அவரது இசையமைப்பால் ஈர்க்கப்பட்ட லட்சோப லட்ச ரசிகர்களை அவர் கொண்டிருக்கின்றார். சலீல் சௌத்ரி என்று சொன்னாலே நேர்கள் மனதில் வரக்கூடியது அழியாத கோலங்கள் திரைப்படம்தான். அழியாத கோலங்கள் திரைப்படத்தை நாங்கள் தவிர்த்து விட்டு பார்த்தால் சலீல் சௌத்ரி தந்த பாடல்களில் நாங்கள் பெருமளவு வியந்து பார்க்கின்ற மற்றொரு மிக முக்கியமான திரைப்படம் பருவமழை. சலீல் சௌத்ரி 1923 நவம்பர் 19 பிறந்தவர். 1995 செப்டம்பர் 5 இறந்தவர். அவரது இளமை பருவம் மேற்கு வங்காளத்தில் இருந்தாலும் பின்னர் உலகத்தில் பல்வேறு விதமான இந்தியாவில் பல்வேறு விதமான பிரதேசங்களுக்கும் சென்று அவர் இசையமைக்கின்ற வாய்ப்பை பெற்றவர். இளமை பருவத்தை அசாம் மாநிலத்தின் தேயிலை தோட்டங்களில் கழித்த அவரது ஆர்வம் இசை மீது எப்போதும் பதிந்திருந்தது. தந்தை பாக், பீத்தோவன், மோசாட் போன்றவர்களின் இசைத்தட்டுக்களை சேர்த்து வைத்திருந்த போது மேலே இசையில் சலீல் சௌத்ரியின் ஈடுபாடு மிக இளவயதிலேயே உருவானதாக சொல்கின்றார்கள். சினிமா பாடல்கள் கூட அவ்வாறான சிம்பனி போன்ற இசையை ஒத்ததாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சலீல் சௌத்ரியின் இசையில் கொஞ்சம் ஏனைய இசையமைப்பாளர்களிடமிருந்து ஒரு வேறுபாட்டை, வித்தியாசத்தை கண்டார்கள். வங்காள தேசம் என்றவுடன் எங்களுக்கு நினைவுக்கு வருவது வங்காள தேசத்தின் அந்த இயற்கை மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலை சார்ந்த உணர்வுகள். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் கொல்கத்தாவில் சலீல் சௌத்ரி ஒரு மார்க்சியவாதியாக ஈர்க்கப்பட்டவர். அவர் ஈர்க்கப்பட்டாலும் இசை மீது கொண்ட ஆர்வத்தால் இசைத்திறமையை வளர்த்து கொண்டு பல நூறு பாடல்களை திரையுலகத்துக்காக
விட்டு சென்றவர். அவரது பாடல்களில் பருவமழை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுடன் எங்களது நிகழ்ச்சியை இன்றைய நாள் ஆரம்பிக்க இருக்கின்றோம்.

ஜேசுதாஸ் குரலில் அந்த பாடல் ஒலிக்கின்ற போது மனதிலே ஒரு ரம்மியம் ஏற்படும். இதுதான் சலீல் சௌத்ரி கொண்டு வந்த பாடல்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த மதனோற்சவம் என்ற மலையாள திரைப்படம் சொன்னது போல அது பருவமழையாக தமிழில் வந்தது. இரண்டு மொழிகளிலும் இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு கே ஜே ஜேசுதாஸின் குரலா அல்லது சலீல் சௌத்ரியின் இந்த அருமையான இசையா என்று போட்டி போடுங்கிற அளவுக்கு அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை தந்திருந்தது. பருவமழை திரைப்படம் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். கமல்ஹாசன் நடிக்க, கே ஜே ஜேசுதாஸ் பாட, சலீல் சௌத்ரி இசையமைக்க, கண்ணதாசன் வரிகளை எழுத, மாடப்புறாவே வா ஒரு கூடு கொள்வோம், ஒரு கூடு கொள்வோம் வா என்றால் ஒன்றாக வாழ்வோம் என்பது போல அந்த தேன் வசந்த காலத்தை கை நீட்டி அழைக்கின்ற அந்த அற்புதமான ஒரு வரி. அதில் மாரியில் வேணலில் கொஞ்சி மகிழ்வோம் என்றால் மாரியிலே வேணலில் மார்பில் இளம் சூடேற்றி கண்ணுறங்குவோம். வேணல் என்பது வெப்பம். நாங்கள் மாரி காலங்களில் வெப்ப மூட்டிகளை பயன்படுத்துவது போல வேணலில் கொஞ்சி மகிழ்வோம். அதேபோல் பல்வேறு வரிகள் அந்த தேன் சுரந்த நேரம் போல மிக அருமையான பல வரிகளை, நீர்வயல் பூக்கள் போல் நாம் திரிந்தாலும் நேர்வழியில் கண்ணே நீ கூட அரும்பென்ற வரிகள் மிக அற்புதமாக இருந்தது. இந்த பாடலிலே பல இசை தட்டுக்களை இசை கருவிகளை சலீல் சௌத்ரி பயன்படுத்தி பல்வேறு விதமான ஒரு ஆலாபனைகளை தந்திருப்பார். இந்த சங்கராதனம் என்ற ராகம், அதேபோல் பிலகரி என்ற ராகம், இவற்றின் சாயலை பயன்படுத்தி சலீல் சௌத்ரி கொண்டு வந்த ஒரு மேலைத்தேய ஸ்பானியிலான ஒரு ஹாமணி என்று சொல்லலாம். அப்படி உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த பாடலில் பல இசைக்கருவிகளை சலீல் சௌத்ரி பயன்படுத்தினார். அவ்வாறு பயன்படுத்திய இசைக்கருவிகளில் காயர் பாணி, ஹாமணி என்ற அந்த இந்திய ராகங்களை நேர்த்தியாக இணைப்பதில் வல்லவராக சலீல் சௌத்ரி விளங்கியமையினால் அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மொழி சார்ந்த அந்த திரைப்படங்களில் பணியாற்றிய முழுமையான அந்த அனுபவங்களை பயன்படுத்தி இவ்வாறான நல்ல பாடல்களை, அந்த கானகந்தர்வன் ஏசுதாஸை பயன்படுத்தி தந்த பாடல்கள் மிகப்பெரிய பாடல்கள். காலத்தை கடந்த ஒரு மெல்லிசை. புல்லாங்குழலா, வயலின்களா, வயலோவா, செல்லோவா, எதை சொல்வது? அந்த இசைக்கோர்வைகள் வசந்த காலத்தின் வருகையை மிக அற்புதமாக எங்கள் முன் கொண்டு வந்திருக்கும். ஆர்ப்பாட்டமில்லாத ஒரு மனதை வருடக்கூடிய அந்த மெல்லிசை, அதனால்தான் காலம் கடந்தும் எங்களுக்கு ஒரு துள்ளிசை இல்லாத ஒரு இன்ப இசையாக மனதில் ஓடிக்கும்.

0: கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் நாங்கள் ஒரு காலத்திலே SLBC என்று சொல்லக்கூடிய இலங்கை வானொலியில் கேட்டு மகிழ்ந்த காலங்கள் நினைவுக்கு வரலாம் சில பேருக்கு. இந்த இசைக்கோர்வைகளை பொறுத்தவரையில் சலீல் சௌத்ரிக்கு பயன்படுத்திய இசைக்கோர்வைகள் மிக வித்தியாசமானவை. நாங்கள் இன்று கவுண்டபொயின் என்று பேசுகின்றோம். இசைஞானி இளையராஜா கவுண்டபொயின்டை பயன்படுத்திய பல சந்தர்ப்பங்களை பேசியிருப்போம். இந்த பாடலிலும் அந்த கவுண்டபொயின், அதேபோல் ஒப்ளிகாடோ என்ற அந்த முறைகள் மிக சிறப்பாக இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாடலை பாடுகின்ற போது பின்னால் ஒரு இசை எப்போதுமே ஒளிந்து கொண்டிருக்கும். அந்த ஆற்றல் சலீல் சௌத்ரி மிக சிறப்பாக பயன்படுத்தியிருப்பார். புல்லாங்குழல், வயலின், இந்த இசைக்கருவிகள் இரண்டுமே ஜேசுதாஸ் பாடுகின்ற போது பின்னால் ஒரு வித்தியாசமான இசையை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். அதேபோல் சிம்பனி வயலின் கோர்வைகள், பல இடங்களில் அந்த சிம்பனி சார்ந்த வயலின் கோர்வையை சலீல் சௌத்ரி பயன்படுத்திய அந்த பதங்கள் தான் இந்த பாடலின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு நிலைக்கலனாக அமைந்திருந்தது. அதேபோல் ஒகஸ்டிக் கிட்டார், அதை அட்போரியோ ஜோஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒகஸ்டிக் கிட்டாரை அழுத்தி பிடித்து கொண்டு வாசிக்கின்ற ஒரு முறையை இந்த பாடலிலும் மிக சிறப்பாக சலீல் சௌத்ரி கையாண்ட விதம் பாடலின் வெற்றிக்கு ஒரு மிகச்சிறந்த ஓட்டத்தை, நதி போன்ற ஒரு நகர்வை இந்த பாடலுக்கு தந்தது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு இசைக்கருவிகள், ஒத்திசைவு, இடையிடையே வந்த அந்த ஹம்மிங், பெண்ணின் ஒலிகள், ஹம்மிங் ஒலிகள், ஹொங்கோ, தபேலா, பிரஸ்ரா, சேக்கர், புல்லாங்குழல் என்று அத்தனை இசைக்கருவிகளிலும் இந்த பாடல்கள் நீந்தி எங்களை ஒரு பருவத்துக்கு அழைத்து சென்றன என்றால் அது மிகையல்ல. இப்பொழுது நேர்கள் CMR தமிழ் HD-யின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தேன்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. கடந்த 25 ஆண்டுகளாக TVI-யின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் TVI தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. TVI-யின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 carat 1 gram நகைக்கு 100-150 dollar வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1,000-1,200 dollar வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ். இனிய இசை விருந்து.

அடுத்து நாம் கொண்டு வருகின்ற பாடல் மோகமூழ் திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். மோகமூழ் திரைப்படம் ஜானகிராமனது கதையை எடுத்து அந்த திரைப்படத்தை ஒரு காவியமாக மாற்றியிருந்தார்கள். மோகமுள் என்ற நாவல் வெளிவந்து அந்த நாவலை வாசித்து பலர் நேர்களும் நிச்சயமாக வாசித்திருப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அந்த மோகமுள் என்ற நாவல் ஏற்படுத்தியிருந்தது. அந்த நாவலில் ஏற்பட்ட தாக்கத்தை சரியாக பயன்படுத்தி அதை ஒரு திரைப்படமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அந்த வேளையில் ஞான ராஜசேகரனுக்கு ஏற்படுகின்றது. ராஜசேகரன் இந்த திரைப்படத்தை உருவாக்கிய போது அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க இசைஞானி இளையராஜா அவை விட வேறு யாரும் இருக்க முடியாது என்ற அந்த எண்ணத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அந்த பல பாடல்கள், கமலம் பாத கமலம், சொல்லாயோ வாய் திறந்து, நெஞ்சே குருநாதரின், சங்கீத ஞானமது, மோகமுள் என்ற அந்த பல்வேறு விதமான பாடல்களை எல்லாம் கொண்டு வந்தார். அதில் ஒரு பாடல் தான் இப்போது அருள்மொழியா இந்த பாடலை பாடினார் என்று எல்லோரும் வியக்கின்ற அளவுக்கு மிக அற்புதமாக அருள்மொழி இந்த பாடலை தந்திருப்பார்.

இந்த பாடல் நாதப்பிரியா என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல். மோகமுள் திரைப்படத்தில் இந்த பாடல் நாதப்பிரியா என்ற ராகம் இணைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது முழுக்க சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். கவிஞர் வாலி அந்த பாடலை எழுத இந்த பாடல் ஒரு அற்புதமான நாடகப்பிரியாவாக மலர்ந்து இன்று வரை அனைவரது உள்ளங்களையும் அப்படியே கட்டி போட்டு வைத்திருக்கின்றது. இதே ராகத்தில்தான் முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் சின்னஞ்சிறுக்கிளியே என்ற பாடலையும் இசைஞானி தந்தார் என்பதை இந்த இடத்திலே நினைத்து பார்த்தால் அந்த சின்னஞ்சிறுகிளியேவிக்கும் இந்த நெஞ்சே குருநாதருக்கும் எவ்வளவு பெரிய துருவம் தென்படும் என்பதை

அந்த பாடல் ஜானகிராமன் எழுதிய மோகமுள் நாவலை தழுவி எழுந்த மோகமுள் திரைப்படத்திலிருந்து அருள்மொழி இசைஞானி இளையராஜா நாத பிரியா ராகத்தில் மிக சிறப்பாக அந்த மெட்டை அமைக்க பல்வேறு விதமான இசைக்கருவிகள் அந்த பாடலுக்கு அழகு சேர்க்க ஒளித்தொய்த நேரம் சரியாக 6:33. நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்தென்பது கர்நாடக பாரம்பரிய இசைக்கருவிகளையும் நவீன மேற்கத்திய இசைக்கருவிகளையும் சேர்த்து இசைஞானி கதைக்களத்துக்கேற்ப ஒரு சங்கீத கலைஞனின் வாழ்க்கையை சுற்றி அமைகின்ற அந்த தூய்மையான செவ்வியல் உணர்வை தரும் இசைக்கருவிகளை பயன்படுத்தி தந்த பாடல் இது. மிருதங்கம், தபேலா, கடம், கஞ்சிரா, அதைவிட பல்வேறு விதமான தாளம், செஞ்சிஞ்சான்னு சொல்வார்கள் தாளம், கிட்டார், புல்லாங்குழல், புல்லாங்குழலிலும் வயலோ, செல்லோ, பேஸ், டபுள் பேஸ் போன்றவற்றை பயன்படுத்தி அதேவேளை வயலின் தனியாகவும் வயலின் குழுவாகவும் இணைந்து இந்த பாடலை மெட்டமைத்திருப்பார். இடையிடையே தம்புரா, சித்தார், வீணைகளுக்கும் வேலை கொடுத்திருந்தார். நேரம் இப்பொழுது சரியாக 6:34.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600, 416-759-2600.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து எங்களது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டுமல்ல, நிகழ்ச்சியில் இணைந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடனும் நேர்கள் இணைந்திருக்கலாம். 1997 வெளிவந்த திரைப்படம் அரசியல் மம்முட்டி நடிப்பில் வெளிவந்தது. ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் மம்முட்டி மற்றும் ரோஜா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படம் ஒரு அரசியல் கதைக்களமாக இந்த திரைப்படம் அமைக்கப்பட்டிருந்தாலும், வித்யாசாகர், மெலோடி கிங் என்று அழைக்கப்படுகின்ற வித்யாசாகர் மற்றும் மம்முட்டி கூட்டணியில் வெளிவந்து மற்றொரு வெற்றி பாடல்களை தந்த திரைப்படம் என்றால் அது மிகையல்ல. மம்முட்டி, வித்யாசாகர் இருவரும் மலையாளத்திலும் பல்வேறு விதமான திரைப்படங்களில் இணைந்து அந்த திரைப்படங்களை வெற்றிகளாக மாற்றியவர்கள். குறிப்பாக அழகிய ராவணன் என்ற ஒரு மலையாள திரைப்படம் வித்யாசாகர் இசையில் மம்முட்டி நடிப்பில் வெளிவந்து மலையாளத்தில் ஒரு சக்கை போடு போட்ட திரைப்படம் என்று சொல்லலாம். அதன் பின்னர் மம்முட்டி மற்றும் வித்யாசாகர் இணைவில் தமிழில் பல திரைப்படங்கள் வெளிவந்தன. அரசியல், புதையல், கார்மேகம் என்று அதை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அரசியல் திரைப்படத்தில் வெளிவந்த பாடல்கள் நேர்கள் பலரும் அறியக்கூடிய பாடல்கள் தான். இது ஹரிஸ் ராகவேந்திரா மற்றும் உமாரமணன் ஆகியோரது குரல்களில் வெளிவந்த பாடல். இந்த பாடல் அரசியல் திரைப்படத்தில் ஹரிஸ் ராகவேந்திரா தமிழ் திரையுலகத்திலே காலடி வைத்த ஒரு காலத்தில் வெளிவந்த பாடல் என்பதனால் ஹரிஸ் ராகவேந்திராவின் அந்த முழுமையான அவரது முயற்சிகளாலும் அந்த பாடல் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அவருக்கு ஒரு நல்ல பேரையும் பிற்காலத்தில் பெற்றுக் கொடுத்ததென்றால் அது மிகையல்ல. ஹரிஸ் ராகவேந்திராவுக்கும் மம்முட்டிக்கும் வித்யாசாகருக்கும் மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் செல்வமணிக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த பாடல் இன்று வரை பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் ஹரிஸ் ராகவேந்திரா என்ற புதிய ஒரு பாடகரை முதல் தடவையாக கொண்டு வந்து இந்த பாடலில் அறிமுகம் செய்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் ஹரிஸ் ராகவேந்திரா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பாடல் இந்த பாடல் என்றாலும் அது மிகையல்ல. வித்யாசாகர் தான் அவரை கொண்டு வந்து அறிமுகம் செய்திருந்தார்.

இந்த பாடலும் அதன் வரிகளாலும் நேர்களால் அதிகம் விரும்பி கேட்கப்படுகின்ற பாடல். மிக சிறந்த வாசகி வாசகி வள்ளுவன் வாசுகி. இதில் ஒரு சிலேடை பயன்படுத்தப்பட்டிருக்கும். வா சகி என்றால், சகி என்றால் பொதுவாக நண்பி தோழி என்று அழைப்பார்கள். வா அருகே வா சகி என்பது அழைப்பது போல. இரண்டாவது வாசகி. வாசகி என்றால் நூல்களை பொதுவாக வாசகன் என்று ஒரு ஆணுக்கு ஒரு நூலை பத்திரிகையை வாசிப்பவனுக்கு வாசகன் என்று பெயர் இருப்பது போல பெண்பால் வாசகி. வாசகி வாசகி அங்கு இன்னொரு விளையாடல் நடக்கும். வள்ளுவன் வாசுகி என்ற ஒரு ஸ்ரீரஞ்சனி ராகத்தை அடிப்படையாக வைத்து வித்யாசாகர் மிட்டமைத்த பாட. ஹரிஸ் ராகவேந்திரா, உமா ரமணன், இடையிடையே அருள்மொழி இவர்களையெல்லாம் இந்த பாடலில் இணைத்திருப்பார் வித்யாசாகர். அந்த பாடலுக்கு ஸ்ரீரஞ்சனி ராகம் மட்டுமல்ல, பாடலின் வரிகளும் கவித்துவமும் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கும். வள்ளுவன் வாசகி என தொடங்கும் வரிகள் காதலர்களின் ஆழமான புரிதலையும் அன்பையும் தூய தமிழில் கவித்துவமாக வெளிப்படுத்திய விதம் இந்த பாடலுக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி. புல்லாங்குழல், வயலின், அதைவிட செல்லோ, வயலோ, டபுள் பேஸ், மிருதங்கம், ஹீபோர்ட், சிந்திசைசர், ஆகஸ்டிக் கிட்டார் என்று பல இசைக்கருவிகளுடன் இன்னும் பல கருவிகளும் சேர்ந்து கொண்டன. பாடலின் நிறைவில் அவை பற்றியும் பார்ப்போம். பாடலை கொஞ்சம் காது கொடுத்து கேள்வி.

0: கீபோர்ட் என்றும் சிந்திசைசர் என்றும் பல இசைக்கருவிகள், அகோஸ்டிக் கிட்டார், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார் என்று கிட்டார்கள் இன்னிசை மீட்க, ட்ரம்ஸ், ஹீக் ட்ரம், சிம்பிள்ஸ், பெல், சைலோஃபோன், ஆங்காங்கே இடையிடையே ஒரு சின்ன புல்லாங்குழல் இசை, சின்ன வயலின் இசைகள், இடையிடையே ஒரு மிருதங்கத்தின் தட்டல்கள், ட்ரம்ஸ் பீட் இவற்றுடன் இணைந்து அந்த பாடல் வித்தியாசாகிறது. இசையில் அரசியல் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்த நேரம் 6:48.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439.
0: நேர்களை, இந்த பாடலை எழுதியவர் யார் என்று கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள். அருண்மொழி தனியே பாடகரோ, தனியே புல்லாங்குழல் இசைக்கலைஞர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் என்பதற்கு இந்த பாடல் நல்ல சான்று.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்க நேரம் இது. அடுத்து மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படத்திலிருந்து தான் பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. அவரது திரைப்படங்கள் அத்தனையும் மிகச்சிறந்த திரைப்படங்கள் என்பதை விட அவரது திரைப்படங்களில் நல்ல பாடல்கள் எப்போதும் இடம்பெறும். அதுவும் மம்முட்டி தான் நடிக்க வருகின்ற போது வித்யாசாகருக்கு இடமிருந்தால் நிச்சயமாக அந்த திரைப்படத்தில் வித்யாசாகருக்கு ஒரு இடம் கொடுப்பது அவரது வழமையாக இருந்திருக்கும். இசைஞானி இளையராஜாவும் இசையமைத்திருக்கின்றார் என்றாலும் வித்யாசாகர், கீரவாணி போன்ற இசையமைப்பாளர்களுக்கும் அதிகளவு ஸ்பேஸ் விட்டுத்தான் அந்த திரைப்படங்களை எடுப்பது போல் தெரிகின்றது. இந்த பாடலும் மம்முட்டி, ராதா, ராதா ரவி, அபிராமி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்தது. எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்திருப்பார். பல நல்ல பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல் கொஞ்சம் வித்தியாசமான பாடல். இரண்டாயிரத்தி 2024 ஆண்டுகளில் சிஎம்ஆரில் அடிக்கடி ஒளித்தோய்ந்த பாடல், பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இன்று இந்த பாடல் ஒலிக்கின்றது. திரைப்படம் 2002 வெளிவந்த போது இந்த பாடல் மிக பிரபலம் பெற்றிருந்தது. உன்னிமேனன் மற்றும் அந்தாரா சௌத்ரி ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இன்று நாம் பேசிய சலீல் சௌத்ரி இந்த மாதம் நினைவு தினத்தை செப்டம்பர் 5 நினைவு தினம் வந்த சலீல் சௌத்ரியின் பாடல் தான் முதல் பாடலாக ஒலித்தது. இப்போது நிறைவு பாடலாக நிறைவில்லை, இன்னொரு பாடல் இருக்கின்றது. இப்பொழுது இன்னொரு பாடலும் சலீல் சௌத்ரியின் வம்சத்தில் ஒருவரை இணைத்து, மம்முட்டியையும் இணைத்து, வித்யாசாகரையும் இணைத்து நாங்கள் வழங்குகின்றோம். சலீல் சௌத்ரியின் மகள் அந்தாரா சௌத்ரி ஒரு மிகச்சிறந்த பாடகி என்பது நேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவரது இசை வாரிசாக அவரது மகள் பல்வேறு விதமான பாடல்களை தந்தவர். தமிழிலும் பாடல் பாட வேண்டும், தந்தை செய்தது போல தமிழுக்கும் ஒரு பாடலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கார்மேகம் திரைப்படம் வித்யாசாகர் மூலமும் மம்முட்டி மூலமும் நிறைவு செய்தது என்று சொல்லலாம். அந்தாரா சௌத்ரி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பாயில் வாழ்ந்தாலும் பல்வேறு விதமான மொழிகளுக்கும் வேண்டிய பாடல்களை தந்த ஒரு மிகச்சிறந்த பின்னணி பாடகி மட்டுமல்ல, ஒரு இசையமைப்பாளர், பெண் இசையமைப்பாளர் என்றும் சொல்லலாம். பல்வேறு விதமான திரைப்படங்களுக்கு இசையமைத்து பெயர் பெற்றவர். தமிழில் மிக அரிதாக ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் தான் இப்போது ஒலிக்க இருக்கின்றது. குரலில் மிக வித்தியாசம் தெரியும், மிக வேறுபாடு தெரியும். கேட்டு பாருங்கள்.

0: முதல் பாடல் அருள்மொழி எழுதினார், இந்த பாடல் அறிவு மதி எழுத. அந்த பாடல் உன்னிமேனன் மற்றும் அண்டாரா சௌத்ரி, சலீல் சௌத்ரியின் மகள். குரல்களில் பாடல் கார் மேகம் திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகர் இசையில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 6:58. இந்த பாடலின் தவில், உடுக்கை, கடம், கஞ்சிரா, இன்னும் தபேலா, டொல்கி, வயலின், வயலோ, செல்லோ, புல்லாங்குழல், இடையிடையே குயில் சத்தம், தபேலா, அதைவிட கிட்டார், பேஸ் கிட்டார், அகஸ்டிக் கிட்டார், ரிதம் கிட்டார், சிந்திசைசர், கீபோர்ட் என்று பல இசைக்கருவிகள், இன்னும் பல இசைக்கருவிகள் பயன்படுத்தி வித்யாசாகர் தந்த ஒரு அருமையான வித்தியாசமான மெலேரி. அந்த பாடலை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நேர்கள் இணைந்திருந்தது கீத சொந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கமம். இந்த கீத சொந்தங்கள் நிகழ்ச்சி பிறகு திங்கள் தோறும் எங்களது சிஎம்ஆர் தமிழ் எச்டியில் ஒளிபரப்பாகும். பிறகு திங்கள் தோறும் 6:00 முதல் 7:00 வரை இந்த நிகழ்ச்சியை நேர்கள் வளமை போல் கேட்டு மகிழலாம். மற்றொரு கீத சொந்தங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் வரை இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் வருகின்ற வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவதுடன் தொடர்ந்து 7:00 முதல் 8:00 வரை நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: முதலாவது 24 மணி நேர தமிழ் தொலைக்காட்சியான டிவிஐ தனது 25வது ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுகின்றது. கனடா மற்றும் வட அமெரிக்க தமிழ் ஊடக வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ள டிவிஐ தொலைக்காட்சி கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கான செய்தி நிகழ்ச்சிகள், கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களை ஊடகத்தினூடாக இணைக்கும் பணியில் கடந்த 25 ஆண்டுகளாக தொலைக்காட்சி சேவை முக்கிய பங்காற்றியிருக்கின்றது. கால மாற்றத்திற்கேற்ப தொலைக்காட்சி ஒளிபரப்புடன் டிஜிட்டல் தளங்களிலும் தனது சேவையை விரிவுபடுத்தி டிவிஐ புதிய தலைமுறையினரையும் சென்றடைந்துள்ளது. இந்த 25 ஆண்டுகால பயணத்தில் பங்களித்த ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், விளம்பரதாரர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் டிவிஐ நிர்வாகம் தனது நன்றியை தெரிவிக்கின்றது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்து தமிழ் ஊடக பயணத்தில் புதிய அத்தியாயத்தை நோக்கி இந்த தொலைக்காட்சி நிறுவனம் முன்னேறி வருகின்றது. கனாகிஸ்கிஸ் கான்ட்ரி பகுதியில் மவுண்ட் மேக்டூகல் பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற விமான விபத்தில் இருவர் உயிரிழந்ததாக RCMPயினர் தெரிவித்திருக்கின்றனர். எல்போஷிப் வயல்டேன் புரொவின்சியல் பார்க்கில் காலை 9:15 இந்த விபத்து இடம்பெற்றதாக போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் காலை 8:50 அல்பர்டாவின் ஸ்பிரிங் பேங்க் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கேம்பில் ரிவரை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்றும் அந்த மத்திய முகமை தெரிவித்தது. உடல்களோ அல்லது விமானமோ இதுவரை மீட்கப்படவில்லை. கனடாவின் ஆராய்ச்சி அமைப்பில் உள்ள பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்க கொள்கைகள் கனேடிய பல்கலைக்கழகங்களில் கல்விசார ஆராய்ச்சியை பலவீனப்படுத்தி ஒட்டுமொத்த கல்வி செயல்திறனையும் குறைத்திருப்பதாக மெக்டொனால்ட் வாரியர் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. செப்டம்பர் 1 வெளியிடப்பட்ட அறிக்கை 2016 முதல் 2025 வரையிலான கனடா ஆராய்ச்சி தலைவர் CRC பதவிகளை வகிப்பவர்களின் ஆராய்ச்சி வெளியீட்டு வீதங்களை ஒப்பிட்டு அவர்களின் பகுப்பாய்வின் அடிப்படையில் தமது முடிவுகளை முன்வைத்துள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் பதவி விளக்கங்களில் உள்ள EDI தொடர்பான சொற்களையும் ஆய்வு செய்து மகள் தொகை குழுக்கள் மற்றும் ஆராய்ச்சி துறைகள் முழுவதிலும் முடிவுகளை ஒப்பிட்டிருக்கின்றனர். அமெரிக்காவின் வரி கட்டணங்களினால் உள்ளூர் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தொழிலாளர் இயக்கத்தின் முக்கியத்துவத்தை பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்தின் தொழிலாளர் சங்க தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தொழிலாளர்கள் மீது பெரும் சுமை விதித்திருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண தொழிலாளர் கட்டமைப்பின் தலைவரான சூசான் ஸ்கிட்மோ தெரிவித்திருக்கின்றார். ஆலைகள் மூடப்படுவதாலும் தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை இழப்பதாலும் அரசாங்கத்தின் முடிவுகளில் தொழிலாளர்களின் நலனை மையமாக வைப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இது தொழிலாளர்களை மட்டும் பாதிக்கவில்லை என்றும் அவர்களின் சமூகங்கள், குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் அண்டை வீட்டாரையும் பாதிக்கின்றது என்று ஸ்கிட்மோ தெரிவித்தார். கனேடிய தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். கனேடிய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி கட்டணங்களில் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் வனத்தொழில்துறை மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முந்தைய கட்ட அமெரிக்க வரி கட்டணங்களால் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான மென்பெற பலகைகள் மீதான மொத்த வரி கட்டண அளவு 45% உயர்ந்திருக்கின்றது. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி கட்டணங்கள் ஒட்டுப்பலகை, லெமினேட் செய்யப்பட்ட மரப்பொருட்கள், ஃபைபர் போர்டு, காகிதம் மற்றும் பேக்கேஜிங் பொருட்கள் போன்றவற்றின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் பாதிப்பதாக கனடாவின் வனப்பொருட்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஹோமூஸ் நீரிணைக்கு அருகில் கடல்சார் தடை மண்டலத்தை அமைக்க ஈரான் திட்டமிட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவுடனான பதட்டத்தை மேலும் அதிகரிப்பதோடு உலகளாவிய கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைகின்றது. ஈரானின் உச்சத்தலைவர், பாதுகாப்பு கவுன்சிலில் புதிதாக நியமிக்கப்பட்ட செயலாளர் மொஹசின் ரெசாயி இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி வரும் நாட்களில் அல்லது வாரங்களில் முறையாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ரெசாயின் கூற்றுப்படி இந்த மண்டலம் அமெரிக்க கடற்படையின் தற்போதைய முற்றுகை எல்லைக்கு அருகில் ஆரம்பமாகி ஹோமூஸ் நீரிணை வழியாக பாரசீக வளைகுடா வரை நீடிக்கப்படும். ஹோமூஸ் நீரிணையை கடக்கும் நோக்கத்தோடு இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள் நுழையும் கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டு ஈரானிய தடைகள் பட்டியலில் சேர்க்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் கடுமையாக அதிகரித்திருக்கின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. கீவ் நகரில் டொனால்டு டிரம்பின் உயர்மட்ட தூதுவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்ப்பதாக யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முழுகளவிலான படையெடுப்புக்கு பின்னர் ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் ஜெரார்ட் குஷ்னர் ஆகிய இரண்டு தூதுவர்களும் முதல் முறையாக யுக்ரைனுக்கு விஜயம் செய்தனர். இந்த பேச்சுவார்த்தைகள் எந்தவொரு முக்கிய திருப்புமுனை அறிவிப்பும் இன்றி நிறைவடைந்திருக்கின்றன. இதற்கு முந்தைய நாள் இவ்விரு தூதுவர்களும் மொஸ்கோவில் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்தி வெளியாகியுள்ளது. கீவ் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நடைமுறைக்கு சாத்தியமானவை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் அவை ஊக்கமளிப்பதாக அமைந்திருப்பதாகவும் விட்கோவ் தெரிவித்தார். இதேவேளை ரஷ்யா மீண்டும் ஒரு படையெடுப்பை நடத்த அனுமதிக்காத வகையில் நீதியான அமைதியே அவசியம் என்பதை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற பல மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி, பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக யுக்ரைன், ஐரோப்பா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் விரைவில் சந்திக்க ஒப்பு அளித்திருப்பதாகவும், அத்துடன் யுக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான முத்தரப்பு சந்திப்பை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் போர் குளிர்காலம் வரை நீடித்தால் யுக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளும் எரிசக்தி ஆதரவும் தேவைப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். அண்மை ஆண்டுகளில் குளிர்கால மாதங்களில் யுக்ரைன் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தே ரஷ்யா முக்கியமாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. யுக்ரைன் சொந்தமாக ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும், அமெரிக்கா அடுத்த ஆண்டு உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். துபாயில் நடைபெற்று வரும் மகளிர் 2020 ஆசிய கிண்ண 2026 தொடரின் பி பிரிவில் இடம்பெற்ற தீர்க்கமான போட்டியில் பங்களாதேஷ் மகளிர் அணியை 4 வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி இந்த தொடரின் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை உறுதி செய்திருக்கின்றது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதலில் துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 முடிவில் 8 இழந்து 114 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. பதிலுக்கு துருப்படுத்தாடி 115 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கோடு களமிறங்கிய இலங்கை மகளிர் அணி 19.2 ஓவர்களில் 6 மட்டும் இழந்து 115 ஓட்டங்களை பெற்று வெற்றியை உறுதி செய்தது.

0: அந்த பாடல் ஒளித்தமைந்த நேரம் 7:53 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
3: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வேண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-38 61. அம்மா நகையடகு மாடம்.

0: தொடங்கி மேடம்.
1: Everything okay? No problem and dinam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: வரலாற்றையும்
4: கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். எங்களது தெரிவுகளில் நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளிர் நேரம். இன்று கொண்டு வருகின்ற 6 பாடல்கள் அழியாத கோலங்கள் திரைப்படத்தில் பூ வண்ணம் போல எண்ணம் என்ற பாடல். இரண்டாவது அரசியல் திரைப்படத்தில் வாரா என் தோழியே குளம் வாழவே நடை போட்டுவா இலக்கம் அதையோடு அடுத்து நம்புவது இலக்கத்தை சொல்லவில்லை. எதிரும்புதிரும் திரைப்படத்தில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. அடுத்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி வடித்த கவிதை. அடுத்து ரிதம் திரைப்படத்தில் தனியே தன்னந்தனியே காத்து காத்து நின்றேன். சூரியகாந்தி தருகின்ற நான் என்றால் அது நானும் அவளும் இவைதான் இன்றைய 6 பாடல்களும். மீண்டும் ஒரு முறை அந்த 6 பாடல்களையும் தருகின்ற நேர்களே. அழியாத கோலங்கள் தருகின்ற பூ வண்ணம் போல எண்ணம். அரசியல் திரைப்படத்தில் வாராயன் தோழியே குளம் வாழவே நடை போட்டுவா. எதிரும்புதிரும் திரைப்படத்தில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி வடித்த கவிதை. அடுத்து ரிதம் திரைப்படத்தில் தனியே தன்னந்தனியே காத்து காத்து நின்றேன். சூரியகாந்தி திரைப்படத்தில் நான் என்றால் அது நானும் அவளும் இவைதான் என்று கொண்டு வருகின்ற 6 பாடல்களும். அழைத்து நேர்கள் உங்களது வாக்குகளை பதியலாம். அலையுங்கள் 4164 6422. இப்பொழுது முதலாவது நேர இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
1: எங்கே எனது கவிதை நான் என்றால் அது அவளும் நானும்.
0: சரி, ரெண்டு பாடல் தெரிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி வெண்பா.
1: நன்றி.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஓ நலம் மத.
2: தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா.
0: சரி,
2: தொட்ட உடனே ஜில்லானா அந்த பாடு மற்றது என்ன எங்கே எனது கவிதை.
0: நன்றி மதன்.
2: சொல்லி நன்றி சொல்லித்தரவா அந்த பாடு.
0: சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நேர் வணக்கம்.
3: வணக்கம் பாசம், நான் மோகன்.
0: மோரின் சொல்லுங்கள்.
3: எனக்கு பூ வண்ணம் அந்த பாடலும் நான் என்றால் அது நானும் அவளும்.
0: அந்த படம் பாத்தீங்களா?
3: இல்ல, ரெண்டும் பாக்கிட்டேன்.
0: சூரியகாந்திய பாக்க அவளுங்க முறை.
3: நல்ல படம். என்ன
0: இல்ல, அருமையான திரைப்படம். கட்டாயம் பாத்து முத்துராமன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன்.
0: எஸ் பி சரண் சொல்லுங்கள்.
4: அழியாத கோலங்கள் பூ வண்ணம்.
0: ஓ, அது திரைப்படம் பார்த்திருப்பீங்களே அந்த காலத்தில்.
4: அழியாத கோலம் பார்க்கல.
0: பார்க்கல பாத்தீங்களா? எல்லாரும் அந்த சினிமாக்களை விட்டுட்டீங்க. நல்ல திரைப்படம். நாங்க டிவியில பார்த்தது அந்த நேரம். இந்த படம் எல்லாம்
4: அதையும் தெரியல. மற்றது தனியே தன்னந்தனியே ரிதம்.
0: ஓ ரிதம், அது ஒரு நல்ல பாடல்.
4: நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வைக்க நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம் வணக்கம் பேசுங்கள். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் வாசன். ராஜா பேசுறேன்.
0: ஓ நலம் ராஜா, நலம். என்ன பாடல் ராஜா தெரியுது?
5: எனக்கு வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தான். அதுவும்
0: சூரியகாந்தி படம் பார்த்துக்குத்தான் ராஜா அங்கு அமெரிக்காவில இருந்து ஓடி வந்திருப்பேன் நான் நினைச்சேன்.
5: நல்ல ஒரு சந்தர்ப்பம்.
0: நன்றி நன்றி ராஜா. நீண்ட இடைவெளியில் நீண்ட தூரத்திலிருந்து இணைந்தீர்கள். நன்றி. வாட்ஸ்அப்லயும் இணையலாம் ராஜா. இப்ப இதே நம்பர்ல வாட்ஸ்அப்புக்கும் அடிக்கலாம. வாட்ஸ்அப்
6: நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம்.
0: நன்றி நன்றி மதி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம். நான் ரூபன், லண்டன்ல இருந்து இங்க கனடா வந்திருக்கேன்.
0: ரூபனா?
7: ஹலோ.
0: ஓ ரூபன், சொல்லுங்க. ஓ
7: நான் என்றாலது அவளும் நானும்.
0: ஓ அந்த படம் பாத்தீங்களா? நன்றி நன்றி ரூபன். லண்டன்ல இருந்து கேளுங்க எங்கட வானொலிய போயிருந்து. சரி சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
8: தனியே தன்னந்தனியே. அடுத்து எனக்கு ஐயோ கவிதை கவிதை பாட்டு நான் தேடும். எங்கே எனது கவிதை? சாரி.
0: என்ன சாரா, ஒரு தமிழ் ஆசிரியை நாலு வரிய நினைவில் சொல்லி.
8: தமிழ் இல்ல, தமிழ் ஆசிரியர் இல்ல. அடுத்து இந்த பர்த்டே பாய் வந்து வாழ்த்துல நிறைஞ்சு மலைக்கு போய் நிற்கிறார். சுதா
0: உறைஞ்சு போய் நிக்கிறார். குளிர்ல
8: உறைஞ்சு. ஆமா குளிர். அது மாதிரி வாழ்த்துல உறைந்து போய் கழிக்க முடியாம இருக்கிறார்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்துறீர். வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம்.
0: ஓ நலம் நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
9: நான் நலமா இருக்கேன். உங்களை நிகழ்ச்சி கேட்டுருக்கேன்.
0: என்ன பாடம் தெரியும்?
9: நிகழ்ச்சிக்கு பாராட்டு சூரியகாந்தி.
0: சூரியகாந்தி தானே?
9: ஆமாங்க. சூரியகாந்தியும் தொட்டு தொட்டு
0: தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
10: நீங்க மாலை வணக்கம் பாசன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலன் நிர்மலா. நன்றி. நீங்க எப்படி? நலமா?
10: ஓமாம் நலமா இருக்கு. எனது கவிதை கண்டு கொண்டிருக்கேன்.
0: செண்டு கொண்டுதான் கண்டுகொண்டே கண்டுகொண்டேலாம். இங்கே எனது கவிதை. சூரியகாந்தி. சூரியகாந்தி. நான் என்றால் அது நானும் அவளை. நன்றி. அது திரைப்படம் பார்த்தீங்களா நிர்மலா?
10: அது பார்க்க இல்லை.
0: எல்லாரும் நல்ல திரைப்படங்கள் எல்லாம் விட்டுட்டீங்க. அழியாத குளங்கள், சூரியகாந்தி. நல்ல படம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
10: நன்றி நன்றி.
0: ஆமாம், இப்பொழுது எங்களது தெரிவில் நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒலிக்கின்றது. இப்பொழுது பாடல் முதலில் யாருமே தெரிவு செய்யாத பாடல். நாங்கள் கொண்டு வந்த பாடல் ஒருதரும் தெரிவு செய்யவில்லை. கோவம்பெருமோ இல்லையோ, அந்த பாடலை தான் முதலில் ஒலிபரப்ப இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன்.
0: நலம் பவன். எப்படி நீங்கள்? எப்படி போகுது?
11: டிவிஐக்கும் சுதாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இருபது நாள்
0: தானே? வீட்டில்
11: இருக்கிறீங்க.
0: தயாராயிட்டீங்க?
11: எனக்கு நேரம் எனக்கு வந்து அழியாத கோலங்கள்.
0: அழியாத கோலங்கள்.
11: அடுத்தது
0: ரீதம். சரி நன்றி நன்றி பவான் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
11: நன்றி.
0: சரி இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலே யாரும் தொட்டுக்கொள்ளவில்லை ஒரு பாடலை. இப்பொழுது இன்னொரு நேரை இணைப்போம். வணக்கம்.
12: வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிட்டு எனக்கு. நான் என்றால்
0: அதுதான் உங்களுக்கு அது பிடிக்கும் தானே?
12: சூரியா நல்ல பாட்டும்.
0: அடுத்தது அவதான். அது மட்டும்
12: தான்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: சுதா மட்டும் என்ன பாட்டு சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ்.
0: காத்துருங்க சொல்றேன்னு இப்ப சொல்ல போற சொல்றேன். ஆமாம், நிகழ்ச்சியிலே நேயர்கள் என்ன பாடல் என்று கேட்கின்றார்கள். ஒரு சின்ன வர்த்தக இடைவேளையின் பின்னர் பாடல்கள் சொல்வோம்.
13: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
14: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
15: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
14: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
15: ஏசியா கோல்ட் இங்க்
14: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
15: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
14: இடோபிகோ,
15: 416-746-2742.
0: நேர்களே, நாங்கள் இன்று எங்களது தெரிவில் நேர் விருப்ப பாடலுடன் கொண்டு வந்த பாடல்கள்: அழியாத குளங்கள் திரைப்படத்தில் பூ வண்ணம் போல எண்ணம், அரசியல் திரைப்படத்தில் வாராயன் தோழியே குளம் வாழவே நடை போட்டுவா, எதிரும் புதிரும் திரைப்படத்தில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி வடித்த கவிதை, ரிதம் திரைப்படத்தில் தனியே தன்னந்தனியே காத்து காத்து நின்றேன், சூரியகாந்தி திரைப்படத்தில் நான் என்றால் அது நானும் அவளை. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர் வணக்கம்.
16: வணக்கம், கண்ணன் பேசுகிறேன். எனக்கு வந்து ரிதம் படத்தில் இருந்து
0: அடுத்த என்ன
16: சொன்னீங்க கண்ணன்?
0: எங்கே எனது கவிதை. நன்றி நன்றி
16: நன்றி வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் கண்ணன் வெளியில் நிற்கிறீங்க கொண்டாட்டத்தோட. நிற்கிறீங்களோட எல்லாருக்கும் கேட்கும் சந்தோஷம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
17: சுதா, எனக்கு ரிதம் அது அந்த பூ வண்ணம் அந்த பாட்டு.
0: நன்றி சுதா. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நேர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். இன்னொரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
18: வணக்கம் பாசம்.
0: ஓ,
18: நான் நிர்மலா. சுதாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் சுதாவுக்கு நிர்மலா வாழ்த்தாம போயிடுமா?
18: அதான், அதை மறந்து விட்டேன். அதான் டக்கண்டு வந்தேன்.
0: நன்றி
18: நன்றி, வணக்கம்.
0: நேர்களே, நீங்கள் யாருமே இந்த பாடலை கண்டுகொள்ளவில்லை, அதனால எங்களுக்கு கோபம். முதல் பாடலாக ஒளிபரப்பு செய்கிறோம். எனக்கு கோபம். அரசியல் திரைப்படத்தில் அந்த பாடல் ஒலிக்கின்றது. சும்மா பாடல் எல்லாரும் கேட்டு பாருங்கள்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நேர்கள் அது எங்களது தெரிவில் நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகிய வண்ணம் இருக்கின்றன.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து மதன், ராஜா மற்றும் சிவலிங்கம் ஆகியோர் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ஒலிக்கிறது. அது புஷ்பவனம் குப்புச்சாமி மற்றும் சுவர்ணலதா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அடுத்தொழிக்கின்றது அழியாத குளங்கள் திரைப்படத்திலிருந்து மோரின், எஸ் பி சரண், பா வன்குவர் பவான் மற்றும் இன்றைய பேர்தே பொய் சுதா ஆகியோரது விருப்பத்தில்.

நேர்களை, இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொள்ளன ஊழல் வழக்கில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு இப்போது ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். செப்டம்பர் 4, 2026 அன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் 5 மணி நேர விசாரணைக்கு பின் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஏர்பஸ் ஊழல் விவகாரம் தொடர்பாக இந்த லஞ்ச குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. 2013-2014 காலப்பகுதிகளில் இந்த கொள்ளனவு தொடர்பான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு பண பரிமாற்ற வழிமுறை தொடர்பாகவும் பிரான்ஸ் அதிகாரிகளது சாட்சியத்தின் அடிப்படையில் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது இன்னொரு அந்த குடும்பத்தில் பலருக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான விசாரணைகள் மற்றும் புலனாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேளையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி, அந்த வேளையில் முதல் பெண்மணியாக இருந்த சிரந்தி ராஜபக்ச தொடர்பாகவும் இப்போது சர்ச்சைகள் பெருமளவில் வெளிவந்திருந்தன. இப்போது மீண்டும் அது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. சிறிலிய செவிய கணக்கு விவகாரம் தொடர்பில் சிரந்தி ராஜபக்சவினால் நடத்தப்பட்ட சிறிலிய செவிய என்ற அமைப்பின் வங்கிக் கணக்குகளில் பில்லியன் கணக்கான நிதி முறைகேடுகள் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த வங்கிக் கணக்கை ஆரம்பிக்க போலியான தேசிய அடையாள அட்டை எண் பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, சீனா வழங்கிய பணத்துக்கு மேலதிகமாக இந்த சிறிலிய செவன வங்கிக் கணக்குகளில் பணம் சேகரிக்கப்பட்டு சீனாவின் செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதனால் சீனா கொண்டு அனுப்பிய பணம் எங்கே என்ற ரீதியிலான விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. பலர் கைது செய்யப்படலாம், பலர் இப்போது விசாரணையில் விளக்கமறியலில் வைக்கப்படலாம் என்ற ஊகங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கின்ற பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கின்றது. ரிதம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தனியே தன்னந்தனியே காத்து காத்து நின்றேன் என்ற பாடலை விரும்பி கேட்டார்கள் கண்ணன், சுதா, எஸ் பி சரண், மதி, ரூபன் மற்றும் வென்குவர் பவான், சாரா ஆகியோர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் வருகிறது.